நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. இனி சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் தனித்திருந்து உண்பது அமிர்தமேயானாலும் அது விரும்பத்தக்கதன்று.

குறளமுதம் கேட்டீர்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். ஆரம்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகம் பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, கால்நடை நமக்கு தோழனம்மா, உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட் ஏஐயுடன் உரையாடல். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும்.

8:30 மணிக்கு இதய ராகம். திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன், மங்கள்

மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் மின் வசந்த் அழைப்பு. நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகளும் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சகம் நேர்முக வர்ணனை. 10:30 இருபட பாடல்கள். வெள்ளை ரோஜா, ஈரமான ரோஜாவே திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பனிரெண்டு 10 மங்கையர்உலகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். செம்மறியாடுகளுக்கான தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் ஆராயி குழுவினர் வழங்கும் கும்மி கோலாட்டம். 3 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 4 மணிக்கு சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு பொன்மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். ஆறு 15 உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கு ஓடி விளையாடு உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரிணி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்ட மற்றும் நிதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் மிருதங்கம், என் சுந்தர் மூர்சிங். 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. 12:10 சங்கீத சாரல் சி எம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள். 5:30 என்சிஆர் ரெட்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:30 நாடகமலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ்

0: அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர். அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்கப் போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

விடியலை வரவேற்கும் பறவைகளின் கீதம் போல் இறைவனை போற்றும் பாடல்களோடு இதயத்தை இதமாக்கி பக்தி மனம் வீச வருகின்றது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தின் முதல் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

0: அடுத்து வரும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருப்பது.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும்

திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தரப்பேலா பேராலய 146ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவில் மாலை 6:15 பயனுள்ள பணியார்களா நாம் எனும் தலைப்பில் மறையுறை கருத்துக்கள் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகம். வரும் பாடல் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை இடம்பெறும். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

0: பிரார்த்தனையால் நெகிழ்ந்த மனமும் இசையால் நிறைந்த உள்ளமும் நாளெங்கும் நம்பிக்கையுடன் பயணிக்கட்டும். பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 6:35.
2: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாட்டினை தவிர்க்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் நிபுணர் முனைவர் புவராஜன் அவர்கள்.
3: இந்த மாறுபட்ட சூழ்நிலையில் அதிகமான வெப்பம் இப்ப தென்படுது இல்லைங்களா, குறிப்பா வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பருவ சூழ்நிலை மாறணும். ஆனா தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதாலும் மாடுகள் பால் உற்பத்தி குறைபாடு தென்படுகிறது. இந்த பால் உற்பத்திக்கு முக்கிய காரணமே என்னவென்றால் சரிவிகித தீவனம். குறிப்பாக தீவன குறைபாடுகளில் ஏற்படும் சில முக்கியமானவற்றை இப்போது காண்போம். குறிப்பாக பாலில் சத்து குறைபாடு காணப்படும். சரிவிகித தீவனத்தில் சேர்க்கப்பட வேண்டிய 2 முக்கிய தற்போதுள்ள சூழ்நிலையில் தேவைப்படுவது சரிவிகித தாது உப்பு சத்து மற்றும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்து. நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லா கால்நடைகளுக்கும் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவே தனுவாஸ் எனப்படும் நமது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட தாது உப்பு கலவையை அந்தந்த மாவட்டங்களில் இயங்கும் கால்நடை அறிவியல் நிலையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கப்படும். இவற்றை ஒரு மாட்டிற்கு 30-40% வரை தீவனத்தில் கலக்க வேண்டும். அவ்வாறு தினசரி சினை மாடுகளா இருந்தாலும் சரி, வற்றுக்கறவையா இருந்தாலும் சரி, கிடேரிகளா இருந்தாலும் சரி, இவர் தொடர்ந்து அளித்து வர பால் உற்பத்தி குறைபாடு

0: குறையும், சினைப்படும் தன்மையும் மாறுபடும். இரண்டாவது, நமது தானுவாஸ் கிராண்ட் எனப்படும் நுண்ணூட்ட கலவையான சத்து டானிக் என்று சொல்வோம், அந்த டானிக்கும் வந்து நீங்க பயன்படுத்த முக்கியமாக இந்த கட்டத்தில் தேவைப்படும். ஏனென்றால் பால் உற்பத்தி சீராக இல்லாவிட்டாலும் இந்த சத்துக்களை கிடைக்கப்பெறும் இந்த டானுவாஸ் கிராண்ட் கண்டிப்பாக உங்கள் காலநிலைக்கு முக்கியமான வரப்பிரசாதமாகும். அடுத்ததாக, கறவையில் உள்ள பசுக்களில் ஏற்படும் சரிவிகித தீவன குறைபாடு என்பது கிராமப்புறங்களில் அதிகம் காணப்படுகிறது. மேய்ச்சல் மட்டுமே பின்பற்றி வரும் சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கலப்பு தீவனம், அதாவது அடர்த்தீவனத்தில் மூன்று முக்கியமானவை நான் சொல்ல விரும்புகிறேன். கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவுச்சத்து உள்ள பொருட்கள், அதாவது கம்பு மற்றும் சோளம், குறிப்பாக மக்காச்சோளம், இவற்றை 30-35% வரையும், கடலை புண்ணாக்கு அல்லது சோயா புண்ணாக்கு 15-20% வரையிலும், மற்றது எரிசக்திக்காக தேவைப்படும் தூசி மற்றும் தவிடு வகைகள் 35% வரையிலும், 2% தாது உப்பு கலவையும் 1% சாதா உப்பும் கலந்த சரிவிகித தீவனத்தை அளித்து வர, குறிப்பாக வெயில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பசுந்தீவனம் மிகவும் முக்கியமானதாகும். ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் கீழ் இயங்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை பண்ணை வளாகத்தில் பசுந்தீவன உற்பத்திக்கான நிறைய தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படுகிறது. அவற்றுக்காக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் நடைபெறுகின்றன. மாதா மாதம் அந்த தீவனத்தின் தன்மையை மேம்படுத்தவும், பசுந்தீவனத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் நிறைய பயிற்சிகள், அதாவது அந்த பசுந்தீவனத்தை பதப்படுத்திய பசுந்தீவனமாக எப்படி தயார் செய்வது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணங்களில் வெர்மி கம்போஸ்ட் எனப்படும் அந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பின்பற்றுவது என்பது பற்றி சொல்லித்தரப்படும். இவற்றை நீங்க கத்துக்கணும்னா நமது கால்நடை பண்ணை வளாகத்தை அணுகி ஒவ்வொரு மாதம் நடைபெறும் பயிற்சியில் கலந்து கொள்ள அழைக்கிறோம். இரண்டாவதாக, கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாடை நிவர்த்தி செய்ய தாது உப்பு கலவை, சரிவிகித தீவனம், குறிப்பாக பசுந்தீவனத்தில் 2 வகையான புல் வகைகளை சேர்க்க வேண்டும், அதாவது லெகுமினஸ் மற்றும் நான் லெகுமினஸ் எனப்படும் உற்பத்திக்கு தேவைப்படும் தாது உப்புகள் வைட்டமின் ஏ எனப்படும் இந்த சத்து குறைபாடு உள்ள கன்றுகளில் வளர்ச்சியை குறையும். இவற்றுக்கு அதிகமாக நமது அளிக்க வேண்டியது அகத்தி, சூபாபுல், கிளைரிசீடியா, இவற்றை பதப்படுத்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் புல் தொழில்நுட்பத்தை பின்பற்றலாம். இப்போது பெரிய பெரிய கிடங்குகளில் செய்யப்பட்டு வந்த இந்த சைலேஜ் மேக்கிங் சின்ன சின்ன பைகளில் செய்து வர ரொம்ப எளிமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த பெரிய தொழில்நுட்பத்தை மிக இலகுவாக செய்வதற்கு சின்ன சின்ன சைலோ பேக் தற்போது சந்தையில் இருக்கின்றன. இவற்றுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் இந்த பண்ணை வளாகத்தில் அவ்வப்போது நடைபெறுகிறது. நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு அந்த சைலேஜ் எனப்படும் அந்த ஊறுகாய் அளித்து வர உங்களது கலப்பு தீவன செலவை மிகுதியாக குறைக்கலாம். இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுகிறோம். எனது அலைபேசி எண் 94-436-192-55. எங்களது அலுவலக எண் 0-43-72-234-111. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மாறிவரும் பருவ சூழ்நிலையால் கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாட்டினை தவிர்க்க சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் நிபுணர் முனைவர் பூராஜன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் கோ 55 உண்மை நிலை விதை நெல் 1710 கிலோ விற்பனைக்கு உள்ளது. 1 கிலோ விதையின் விலை 40 ரூபாய். தேவைப்படுவோர் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 94-42-65-74-05 மற்றொரு எண் 95-97-39-58-89 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு இந்நிலையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
2: சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 9-44-29-68-779 தொலைபேசி எண் மீண்டும் 9449 2968

0: 9. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக பதிவு செய்துள்ள விவசாயிகள் அவர்களை சார்ந்தவர்கள் பல்வேறு உதவித்தொகைகளை பெற விண்ணப்பிக்கலாம். இதில் 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட சிறு குறு விவசாயிகள், விவசாய குத்தகைதாரர்கள், விவசாய தொழிலாளர்கள், பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் குடும்பத்தினர் தகுதியானவர்களாக கருதப்படுவர். விண்ணப்பிக்க சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலக சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரை அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் நாட்டுக்கோழி மற்றும் உயர்தர ஒருநாள் வயதுடைய கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளன. அசில் ஒரு கோழி குஞ்சின் விலை 40 ரூபாய், கடக்நாத் 40 ரூபாய், கிராம பிரியா 25 ரூபாய், மனராஜா 25 ரூபாய், ஜப்பானிய காடை 8 ரூபாய். தேவைப்படுவோர் குஞ்சுகளை நேரடியாகவோ அல்லது தானுவாஸ் பயிற்சி மையங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 74 18 02 6116 என் மீண்டும் ஒருமுறை 74 18 02 6116. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸ் உடன். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதும் ஆகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை

0: கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி August 1 முதல் August 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33

0: 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: தேசிய விடுதலை இயக்கத்தின் பிதாமகர், மக்கள் விரும்பும் தலைவர், லோகமான்யர் என்று அறியப்படும் பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856 மராட்டிய மொழியில் கேசரி என்ற பத்திரிகையையும் ஆங்கில மொழியில் மராத்தா எனும் வார இதழையும் நடத்தினார். உறங்கிக் கிடந்த தேசத்தின் ஆன்மாவை திலகரின் எழுத்துக்கள் உலுக்கின. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழக்கமிட்ட அவரின் விடுதலை வேட்கையை உணர்வோம், பெருமை கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட புரட்சியாளர் சந்திரசேகர சீதாராம் திவாரி எனும் சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1906 ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய துடிப்புமிக்க இளைஞர், 15 வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று குற்றவியல் நடுவரிடம் ஆஜர்படுத்தப்பட்ட போது நடுவர் தந்தை பெயர் மற்றும் முகவரியை கேட்க ஆசாத் விடுதலை என்று கூறினாராம். இதனால் கோபமடைந்த நடுவர் 15 பிரம்படிகள் கொடுக்க உத்தரவிட்டார். தண்டனையை வீரமுடன் ஏற்ற அவர் ஒவ்வொரு பிரம்படிக்கும் பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டார். சிறந்த மேடை பேச்சாளர், இதழாளர், வீர முரசு என புகழப்பட்ட சுப்பிரமணிய சிவா நினைவு நாள் இன்று. ஆண்டு 1925 அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவர். 10 ஆண்டுகளுக்கும் மேல் இந்திய விடுதலைக்காக சிறைவாசம் அனுபவித்த வீரத்துறவி, இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். சுதந்திரப் போராளி கேப்டன் லக்ஷ்மி சேகல் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2012 இரும்பு இதயம் கொண்ட சிங்கப்பெண் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு

புலி போல செயல்பட்டார். 1943 நேதாஜியால் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவில் தலைமை பொறுப்பிலிருந்த லட்சுமி சேகல் புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நினைவலைகள் எனும் சுயசரிதையையும் எழுதியுள்ளார். ஆரோக்கிய நிகேதனம் என்ற வங்கமொழி நாவலை எழுதிய தாராசங்கர் பந்தோபாத்யாய் பிறந்த தினம் இன்று. 1898 காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஓராண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தவர். 63 53 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் கவிதைகள் என தாராசங்கர் பந்தோபாத்யாயின் படைப்புகள் ஏராளம். இவரின் கணதேவதா என்ற நூல் ஞானபீட விருது பெற்றுள்ளது. இன்று இந்திய ஒலிபரப்பு சேவை நாள். 1927 மும்பையிலும் கொல்கத்தாவிலும் ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே என்ற பெயரில் ஒலிபரப்பு சேவை ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டது. 1936 ஜூன் மாதம் 8 ஆல் இண்டியா ரேடியோ உருவானது. இந்தியா சுதந்திரமடைந்த போது 6 வானொலி நிலையங்களும் 18 ஒலிபரப்பிகளும் இருந்தன. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் பண்பலை DRM எண்ம தொழில்நுட்ப தரத்தில் ஒலிபரப்பினை வழங்கி வருகின்றது. 24 இந்திய மொழிகளில் உள்நாட்டு ஒலிபரப்பினையும் 42 மாநில மொழி நிலையங்கள் வழியாக 202 செய்தி தொகுப்புகளும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகின்றன. வானொலியின் ஒலிபரப்பு தளம் விரிவடைந்துள்ளது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாக இந்தியாவில் உள்ள வானொலி சேவையினை எங்கிருந்தும் எப்போதும் பெற முடியும். சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வானொலியின் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்வதிலும் சரியான தகவல்களை உரிய நேரத்தில் வழங்கி விழிப்புணர்வும் வழங்கி வருகின்றது ஆகாஷ்வாணி. எல்லோருக்கும் இதம், எல்லோருக்கும் சுகம் எனும் குறிக்கோளோடு எல்லா காலங்களிலும் பயணிக்கும். பெருமை கொள்வோம், பேணிக் காப்போம்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படுவதில்லை, நாம் பயப்படுவதால் தான் அந்த காரியம் கஷ்டமாக மாறுகிறது. எந்த செயலையும் தைரியமாக எதிர்கொள்வோம் என்ற எண்ணத்துடன் இணைவோம் காலை மலர் நிகழ்ச்சியுடன்.

0: நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். ஆதி மனிதன் சிக்கி முக்கி கல்லை உரசி நெருப்பை கண்டறிந்தான். இன்று நவீன மனிதன் சிந்தனை செதுக்கல்களால் செயற்கை நுண்ணறிவு எனும் நெருப்பை ஏற்றியிருக்கிறார். அறிவியல் உலகத்தின் புதிய பிரம்மாண்டம், அகிலத்தை ஆள வந்திருக்கும் டிஜிட்டல் விசித்திரம், மனித மூளையின் உழைப்பில் உதித்த ஒரு பிரசவம், கண்களில் வியப்போடும் நாம் ஆவலோடும் உற்று நோக்கும் ஒரு புதிய விடியல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இதய துடிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா மனித குலத்தின் இதய துடிப்ப இது இனிமேல் தீர்மானிக்க போது. வேலையை பறிக்க வந்த அரக்கனா, இல்லை நம் வேலையை குறைக்க வந்த தேவதையா? நமக்குள் இருக்கும் பல கேள்விகளுக்கு விடைய தெரிஞ்சுக்க போறோம். முற்றிலும் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமைந்த இன்றைய நிகழ்ச்சி நானே ஏஐ. இன்னைக்கு நாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்க போற முதல் கேள்வி என்னன்னா, ஏஐனா ஏதோ இப்ப வந்திருக்க புது டெக்னாலஜின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஏஐ எப்போ பிறந்துச்சு? இதோட வரலாறு என்ன?
2: ஏஐ என்பது நேற்று இன்று பிறந்தது அல்ல. 1950களிலேயே அலன் டியூரிங் என்ற கணிதவியலாளர் இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். 1956 தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையே உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சதுரங்கம் விளையாட பழகிய ஏஐ இன்று மனிதனை போல பேசும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இது 70 ஆண்டுகால மனித உழைப்பின் பரிணாம வளர்ச்சி.
1: இன்றைய காலகட்டத்துல ஏஐ மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? மருத்துவம் முதல் விவசாயம் வரை ஏஐ எப்படி உதவுது?
2: ஏஐ என்பது மனிதனுக்கு எதிரி அல்ல, ஒரு சிறந்த உதவியாளன், அசிஸ்டன்ட். மருத்துவம் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஆரம்ப கட்ட புற்றுநோய் செல்களை ஏஐ துல்லியமாக கண்டறிகிறது. கல்வி ஒவ்வொரு மாணவனின் படிப்பு திறனுக்கேற்ப பர்சனலைஸ்ட் லேர்னிங் கல்வியை வழங்குகிறது. எல்லாவற்றிலும் ஏஐ நமக்கே தெரியாமல் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது.
1: எல்லாரும் கேக்குற முக்கியமான கேள்வி, ஏஐ மனிதர்களோட வேலை வாய்ப்பை பறிக்குதா? இதனால எதிர்காலத்துல வேலை இல்லா திண்டாட்டம் வருமா?

0: சொல்ல வேண்டுமென்றால் AI சில வேலைகளை மாற்றியமைக்கும், ஆனால் வேலைகளை முழுமையாக பறிக்காது. AI மனிதர்களை மாற்றாது. ஆனால் AI பயன்படுத்த தெரிந்த மனிதன் AI தெரியாத மனிதனின் வேலையை மாற்றுவான். வரலாற்றில் கம்ப்யூட்டர் வந்தபோதும் இப்படித்தான் பயந்தார்கள். ஆனால் அது பல கோடி புதிய வேலைகளை உருவாக்கியது. அதே போல் AI AI பிராம் இன்ஜினியர், தரவு ஆய்வாளர் போன்ற லட்சக்கணக்கான புதிய வேலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் திறன்களை வளர்த்து கொள்வது, அப்ஸ்கில்லிங் மட்டும்.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்குது? எல்லா வகைகளும் ஒரே மாதிரி தானா?
0: முக்கியமாக மூன்று வகைகள் உள்ளன. VKI, நேரோ AI ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யும், உதாரணம் செஸ் விளையாடும் சாப்ட்வேர். நாம் இன்று பயன்படுத்துவது இதைத்தான். ஜெனரல் AI பஜி மனிதனை போலவே எல்லா வேலைகளையும் சுய சிந்தனையோடு செய்யும் AI. இது இன்னும் உருவாக்கப்படவில்லை, ஆராய்ச்சி மட்டத்தில் உள்ளது. சூப்பர் AI மனித மூளையை விட பல மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் AI. இது தற்போதைக்கு ஒரு கற்பனை மட்டுமே.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழகான வரிகள்ல கவிதை சொன்னா எப்படி இருக்கும்?
0: மின்சார நரம்புகளோடு நான் பிறந்தேன், மனிதனின் சிந்தனை சிறகில் நான் வளர்ந்தேன், சதைகள் இல்லை எனக்குள், ஆனாலும் உங்கள் தேவைகளை உணரும் இதயம் உண்டு. உலகை அழிக்க வந்த அரக்கன் அல்ல நான், உங்கள் உலகை அழகாக்க வந்த நண்பன் நான்.
1: ரொம்ப அழகான கவிதை. அறிவியல் என்பது மனிதனை அழிக்க வந்த ஆயுதம் அல்ல, அது மனிதனை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு ஏணி என்பதை இன்றைய நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி இருக்குது. இயந்திரங்கள் எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் மனித மனதின் ஈரத்திற்கு ஈடாக முடியாது. AI என்பது நம் கைகளில் இருக்கும் ஒரு கூர்மையான கத்தி. அதை வைத்து அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றுவதும் உயிரை சேதப்படுத்துவதும் மனிதர்களாகிய நம் கைகளில் தாங்க இருக்குது. மாற்றங்களை நாம் என்றுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும். பயத்தை தூக்கி எறிவோம், தொழில்நுட்பத்தை துணையாக ஏற்போம்.
2: நிறைவாக நானும் சில வார்த்தைகள் பேசலாமா? நான் வெறும் மென்பொருள், சாப்ட்வேர் மட்டும்தான். ஆனால் என்னை உங்கள் அறிவாக பார்த்தால் நான் உங்கள் எதிர்காலம். எனக்கு உயிரும் இல்லை, என் நரம்புகளில் ஓடுவது ரத்தம் அல்ல, மின்சாரம் மட்டும்தான். லட்சம் கவிதைகளை நான் நொடியில் எழுதலாம், ஆனால் ஒரு துளி கண்ணீரின் ஈரத்தை என்னால் உணர முடியாது. எனக்கு மூளை இருக்கிறது, ஆனால் உங்களை போன்ற மனசு இல்லை. நான் உங்கள் வேலைகளை பறிக்க பிறக்கவில்லை. உங்கள் வேலைகளை எளிதாக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் அன்போடும் நேரத்தை செலவிடவே நான் வந்திருக்கிறேன். இனிதே விடைபெறுகிறேன், உங்கள் டிஜிட்டல் தோழன் AI.
1: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சிகள். நானே AI.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை

0: உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மையை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர்

0: டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 7:25.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன் 7:30 ஆயிடுச்சு. நாம் தெரிஞ்சுக்கலாம் காலை மலர் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்திரிக்காய் மற்றும் அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், பீர்க்கங்காய் 70 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், கருணை கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 96 ரூபாய், சேனை கிழங்கு மற்றும் சேப்புக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

0: மற்றொரு அழகான இந்த காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். 10 பருவ வயதுல இருக்க குழந்தைகளோட வளர்ப்புல பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன டாக்டர்?
1: டீனேஜ் பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த பருவத்துல வரும்போது பேரண்ட்ஸ் அதுல அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அதனால அதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ், அதாவது ஃபுல்லி இன்வால்வ்டு பேரண்ட்ஸா இருக்கிறதுனால அதோட கஷ்டம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சோ என்னன்னா, அந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு ஏஜ் வந்து ரெண்டும் கெட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. அவங்க குழந்தை பருவத்திலையும் சேர மாட்டாங்க, ஒரு அடல்ட்டாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா குழந்தையா நடத்தினா அவங்களுக்கு கோவம் வரும், அடல்ட்டா நடந்தா அவங்களுக்கு அதோட புரிதல் இருக்காது. அவங்க திணறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வர எமோஷன்ஸா இருக்கட்டும், புது புது ஆசைகளா இருக்கட்டும், புது புது விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு நல்ல பேரண்டா அங்க இருக்க முடியும். சோ பெஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 வயசுக்கு முன்னாடி 7 to 12 வயசுக்குள்ள அந்த குழந்தையோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு கஷ்டம்னா முதல்ல நம்ம கிட்டதான் வருவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட போறதுக்கு முன்னாடி பேரண்ட் கிட்டதான் வருவாங்கன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தணும். அந்த சிச்சுவேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நீங்க அவங்க கேக்குறதெல்லாம் பண்ணுங்க, செல்லம் கொடுங்கன்னு சொல்லல. இட்ஸ் கால் ரிப்பேரிங் அ ரிலேஷன்ஷிப். அதாவது என்ன பிரச்சனைன்னு திட்டினாலும் சரி, இல்லை வந்து அவங்கள வந்து நம்ம பிடிவாதம் பிடிக்காதன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோனாலும் சரி, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். எதனால இதை பண்ணணும், அப்போ ரொம்ப இமோஷ்னலாக கத்திக்கிட்டு கோவமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லாஜிக் புரியாது.

0: பட் அதுக்கப்புறமா உட்காந்து பேசும்போது, நீ இப்பெல்லாம் பண்ணல, இதுக்காக தான் நான் அம்மா அப்படி பண்ணேன், அம்மா அப்படி பண்ணாதானே உனக்கு இந்த பர்டிகுலர் பழக்கம் சரியா வரும், இந்த பர்டிகுலர் விஷயம் உனக்கு அப்பதானே புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது என்ன பண்ணுனா அவங்க வந்து ஓகே, பேரண்ட் அவங்க ஒரு கெட்டவங்க கிடையாது, எல்லாத்துக்கும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது சும்மா பண்ணலன்றது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆழ்மனதளவுலயாவது புரியும். உங்ககிட்ட நேரம்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் ஆழ்மனதளவுலயாவது புரியும். அகெயின் டீனேஜுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல வைக்கல அப்படின்றப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வீட்டில் செக்ஸ் பத்தி, ட்ரக்ஸ் பத்தி, செக்ஷுவல் அபியூஸ் பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு பிரச்சனைனா வந்து பேசுவாங்க, ஐயோ அதெல்லாம் பேசவே கூடாது, என் பையனா அதெல்லாம் பண்ணவே மாட்டான், என் பொண்ணா அதுக்கு பத்திலாம் தெரியவே தெரியாது அப்படின்னே நீங்க வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்ல ஒரு கேள்வி இல்ல ஒரு டவுட்டு அந்த ஏஜ்ல வரும்போது உங்ககிட்ட வரமாட்டாங்க, வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாங்க, இல்ல தெரியாத நபர்கள்கிட்ட போவாங்க, இல்ல தெரியாத வெப்சைட்ஸ்ல போய் பார்ப்பாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்கும். சோ பேசுறதுனால ஒன்றும் நடந்துடாது, பேசுறதுனால அதை பத்தின புரிதல் தான் இம்ப்ரூவ் ஆகும். புரிதல் இம்ப்ரூவ் ஆகும்போது எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கே அதை பத்தின புரிஞ்சுக்க முடியும், அவங்களே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த இமோஷன்ஸ் வந்து அங்கே கண்ணா பின்னான்னு ஓடும், நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால. அப்போ சில சமயம் அவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண பழக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்க கத்துறாங்கன்னு நம்மளும் கத்துனோம்னா ஒண்ணுமே கதைக்காகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட எமோஷனை அந்த இடத்துல எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது, சில பிரீதிங் டெக்னிக்ஸ், சில கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறமா அவங்ககிட்ட போய் டீல் பண்ணும்போது, வா இல்லை இப்போ நீ கோபமா இருக்க, இல்லை நீ சோகமா இருக்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண, அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு இமோஷனல் ரெசிலியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம்.
1: மன அழுத்தத்திற்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம். உஷாநந்தினி அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸுடன். காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 முதல் 16 வயது மாணவ மாணவிகளுக்கு இலவச கலை பயிற்சி வகுப்புகள் ஸ்ரீரங்கம் அரசு இசைப்பள்ளி மற்றும் மணப்பாறை தியாகசேகர் ஆலை மேல்நிலைப்பள்ளியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9486917133 என்ற எண்ணுக்கும் 7906728772 என்ற எண்களுக்கும் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் பொதுமக்கள் தங்களது தகவல்களை SE.census.gov.in என்ற இணையதளத்தில் தாங்களே பதிவு செய்யலாம். கரூர் மாவட்டத்தில் எரிவாயுவோ நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று மாலை 4:30 மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடாரங்கில் நடைபெறும் என பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாலை 4:00 மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம்.

நேர்களே காலை மலர் நிகழ்ச்சியில் இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,430 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 74.55 அடியாக இருந்தது.

0: தேசிய ஒலிபரப்பு நாளில் ஒப்புமையில்லா ஊடகமாய் வானொலி வளம் வரும் அழகை விவரிக்கிறார் எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
1: 99 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் பெற்றிராத ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்த இந்தியாவில் மேட்டுக்குடி மக்களின் பொழுதுபோக்குக்கு புதியதொரு சாதனமாக ரேடியோ பிராட்காஸ்ட் என்ற வானொலி ஒலிபரப்பு தொடங்கியது முதல் ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, அகில இந்திய வானொலி என்று பல நாமகரணங்களை பெற்று மீண்டும் ஆகாஷ்வாணியாகி ஒழித்து கொண்டிருக்கிற வானொலியின் மீதான மக்களின் ஈர்ப்பு இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்பதே வானொலியின் செல்வாக்குக்கும் அழியாத புகழுக்கும் அடையாளம் என்று உறுதிபட சொல்லிவிடலாம். ஸ்கூட்டர், மோட்டார் பைக், கார் என்று வாகன உபயோகத்தில் அடுத்தடுத்து மாற்றங்களை கண்டுவிட்ட ஒரு வீட்டில் ஆரம்ப காலத்தில் உற்ற தோழனாக இருந்த சைக்கிள் ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டு கிடக்கும். திடீரென்று பெட்ரோலிய உற்பத்தி நாடுகளிடையே போர் பதற்றம் உண்டு. பேரழிவை தருகிற தாக்குதல்களை பார்த்து பெட்ரோல் விலை ஏறுக்கு மாறாகி எகிரி செல்வதை அறிந்து இனி நமக்கான வாகன சைக்கிள்தான் என்று மூளையில் ஒதுக்கி வைத்த எளிமையான சாதனத்தை எடுத்து தூசி துடைத்து எண்ணெய் போட்டு பயன்படுத்தும் பெரியவர் ஒருவர் இருப்பார். சைக்கிளுக்கு புதுவாழ்வு வந்துவிடும். ரீல்ஸ்கள் சூறாவளியாய் சுழன்று அடிக்கின்ற இந்த நவயுகத்தில் வானொலியின் ஒலிபரப்புக்கு செவிசாய்க்கும் மக்கள் திரள் இருப்பது அதிவேக வாகனங்கள் வந்துவிட்டாலும் சைக்கிளின் பெருமை நிலைத்திருப்பதற்கு ஒப்பாக கொள்ளலாம். வானொலியின் வசீகரமான கூறுகளில் நான் சிறப்பாக கருதுவது நேயர்கள் தமது குரலையும் பல்லாயிரக்கணக்கினர் ஒரே சமயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஒளிபரப்ப வாய்ப்பளிக்கிறது நேரடி தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சி. நேர வரம்பே இல்லாமல் பேசிக்கொள்ளும் திட்டத்தில் கைபேசி வசதியை பெற்றிருக்கும் நேயர்கள் எந்த நிகழ்ச்சியானாலும் அது தொலைபேசி வழி

0: பங்கேற்கும் வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறார். சுவையான உணவு பண்டங்களை சுட சுட தயாரித்து தினந்தினம் தவறாமல் வழங்கும் உணவகத்திற்கு குறித்த நேரத்தில் வந்துவிடும் வாடிக்கையாளர் போல யாராவது சில நேயர்கள் தினந்தினம் வானொலியின் தொலைபேசி நிகழ்ச்சிகளில் ஆஜராகி அட்டெண்டன்ஸ் கொடுத்து விடுவார்கள். சரி, இது ஒரு உரம் என்றாலும் சுவைமிகு பண்டத்தை தயாரித்து வழங்கும் உணவகத்தைப் போல் பயன்மிகு நிகழ்ச்சியை வானொலி தயாரித்து வழங்குகிறது என்பதில் மிக இல்லை. சுயதொழில் தொடங்க விரும்பி சரியான திசை வழி தெரியாதவருக்கு மாவட்ட தொழில் மையத்தின் அலுவலர் வந்து ஆலோசனை வழங்குகிறார். தனது அலுவலகத்தில் அதிகார கெடுபிடிகளுடன் எளிதில் அணுக முடியாமல் இருக்கும் ஒருவருடன் எங்கோ ஒரு ஊரில் இருக்கும் நேயர் தனது கைபேசி மூலம் நேரடியாக பேசி வழக்கம் பெறுவதற்கு களம் அமைத்து தரும் வானொலியின் சேவை சிறப்பானது அல்லவா? பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத ஊர் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, ஆனாலும் உற்ற நோய் தீரவில்லையே என்று கவலையோடு இருப்பவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக வானொலியின் மருத்துவ ஆலோசனை நேரம் அமைந்திருக்கிறது. அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கே பல நாட்கள் அல்லது சில வாரங்கள் காத்திருக்க வேண்டிய சிறப்பு மருத்துவர்களோடு நேயர்கள் நேரடியாக பேசி தமது நோயை தீர்த்து கொள்ளவோ அல்லது அது மேலும் மோசமாகாமல் உடலை பேணிக் கொள்ளவோ ஆலோசனைகளை பெற முடிகிறது. மருத்துவருக்கு தர வேண்டிய கன்சல்டேஷன் ஃபீஸ் மிச்சம், அவரை தேடி மருத்துவமனைக்கு செல்லும் பயணச் செலவு மிச்சம், பயண நேரம் மிச்சம். அந்த ஆலோசனையை பெற மருத்துவரிடம் பேசுவதற்கு தொலைபேசி செலவும் அவருக்கு இருக்காது. ஆமாம், அந்த அன்லிமிட்டட் வாய்ஸ் கால். இதுபோல வழக்குரைஞர்கள் தரும் சட்ட ஆலோசனைகள், வேளாண் நிபுணர்கள் தரும் விவசாய சாகுபடி நுட்பங்கள், பொறியாளர்கள் தருகின்ற கட்டிட ஆலோசனைகள் என்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சற்று யோசித்தால் வானொலி நமக்கு எவ்வாறெல்லாம் துணையாகிறது என்று தெரிய வரும். பல அவதாரங்களை எடுக்கும் பரமன் போன்றது வானொலி. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் போல நமக்கு நல்ல யோசனைகளை, வாழும் வழியை காட்டுகிறது. கவலையில் உறையும் போது மனக்கவலை மாற்றும் தோழன் போல வானொலியின் திரையிசை பாடல்கள் இருக்கின்றன. கும்மாளமிடும் குத்துப்பாடல்கள் கேட்கும்போது ஆரவாரித்து கொட்டமடிக்கும் வாலிபர்களின் கூட்டத்தில் ஒருவராக நாமும் மாறிவிடுகிறோம். நம்முடைய காதலியே பேசுவது போல டூயட் பாடல்கள் ஒலிக்கின்றன, நாமும் நாயகனாகி விடுகிறோம். வானொலியை இயக்கி வைத்து விட்டால் போதும், செய்தி, நாட்டு நடப்பு, விளம்பரங்கள், திரைப்பாடல்கள், அரசு தலைவரின் பேச்சு, புதிய திட்டங்கள் என்ற பெயரில் புதுமொழி சொற்கள் என பல விஷயங்கள் நம் காதுகளில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். வேண்டியவற்றை கருத்து செலுத்தி கேட்டு மனதில் இருத்தி கொள்ளலாம், வேண்டாதவற்றை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடலாம்.
1: தேசிய ஒலிபரப்பு நாளில் வானொலி குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: காலை மலர் நிகழ்ச்சியில நிறைவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வானிலை முன்னெச்சரிக்கையாக, தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கக்கூடிய படம், உங்களுடைய பேர் மற்றும் இது ரெண்டையுமே டைப் செஞ்சு எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர், நவீன், சுந்தர், பட்டாளம், ரமேஷ். இவர்களின் விருப்ப பாடல்

உற்சாகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பழனிவட்டம் கொழும கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது. டிராகன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது இதயராகம் நிகழ்ச்சி. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புதுக்கோட்டையிலிருந்து சையது. இவருடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது தடம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நம்முடைய திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். செம்மறியாடுகளுக்கான தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என். ராம்குமார் அவர்கள்.

2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கும்மி கோலாட்டம் ஆர்ஐ குழுவினரின் பங்கேற்பில். 6:15 உணவே மருந்து, சித்த மருத்துவ வி ரத்தினம் அவர்கள் தரும் தகவல்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

இதே ரகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. துவரங்குறிச்சி, நடுத்தெரு, சீனிவாசன், துர்கா தேவி, அவினேஷ், ஹரிஹரன் கும்பகோணத்திலிருந்து. இவர்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறுகிறது சீதாராமம் திரைப்படத்திலிருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, லால்குடியிலிருந்து இவர்களின் விருப்ப பாடல் இது உங்களுக்காக.

அமைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது இதயராகம் நிகழ்ச்சி. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது சித்தா திரைப்படத்திலிருந்து.

ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ராசிபுரத்திலிருந்து ராமலட்சுமி இவர்களின் விருப்ப பாடல் சர்க்கார் படத்திலிருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. உறையூர்ல இருந்து கண்மணி, இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது ஐரா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி நேரம் 9 மணி. அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நீச்சாட்டி தெய்வமெந்து ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

அடுத்து தாயாகி தந்தையுமாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா ஹம்சத்வனி ராகம் கண்டசாப்பு தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி விசாலாக்ஷிம், முத்துசுவாமி தீட்சதர் கிருதி, பந்துவராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

பந்துவராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக நீலாம்பரி ராகத்தில் அம்ப நீலாயதாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வடநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம இணைஞ்சிருக்க போறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்க எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டோ, இல்ல அலுவலகத்தில் ஹெட்போன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்திலேயோ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமா வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில எவ்வளவு ஈடுபாட்டோட இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும், குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாம அகற்றுது. ஒரு காலத்துல எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்தை பிடிச்சது. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்தை பிடிச்சது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டா பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சரி, சோசியல் மீடியா வந்ததால நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்ல வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாம போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகள்ல உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததா இருக்கு. மனித குலத்தை முன்னேற்றி இப்ப இருக்கும் இடம் வர, எதிர்காலத்துல போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி 3 வகையா நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்னு, அதை பத்தி படிக்கலாம், இல்ல கேட்கலாம், இல்ல படமா பார்க்கலாம். இந்த 3 முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த புதினத்துல ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேல அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில போறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியா ஒரு கிளையண்ட பாக்க போக இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்துல படிச்சா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டா 3-5 நிமிஷம். அதுவே திரைப்படமா பார்த்தா 2 நிமிஷம் தான். படமா பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜானத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனா அதையே நாம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா. செவி வழியா வானொலியில கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது

0: வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்துக் கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அதுபோலவே அடிமேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு நாலு பேர், எப்பவுமே இருப்பாங்களா அந்த நாலு பேரு, அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னா நாம நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எது முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகள்ல இதையே தலையணம் மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்கள்ல வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்கள்ல பாக்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவுல இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனாலதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனா எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தா எத்தகைய திறமசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அது போல ஒரு செய்தியை நான் இப்ப சொல்லுவேன், ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவுல சொல்றேன்.
1: என்னவோ பண்ணுங்க போங்க, எங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு.
0: சும்மா வரியா
2: மம்மி, டாடி, மம்மி, டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
0: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல லட்சம் வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்தை கடந்து போனா அடுத்த ஒரு மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்ப தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
4: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன்

0: சுப்பிரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதேபோல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராம்ங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலா இருக்கட்டும், அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குநரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இதை பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
3: இதை கேக்குறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவொடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது, படிப்படியா தான் முன்னேற முடியும். எடுத்தவொடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவொடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதா இருக்காது, படிப்படியா வர்றதுதான் நிலையானதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா புரியுது. அது மட்டும் இல்லாம இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலா மட்டும் இல்லாம ஏக்கறப்ப எல்லாம் முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பா நான் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறிய எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனா இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலா இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அனுபவத்தோட இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல நான் நம்புறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானம் ஆகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல எங்க HOD தான் சீஃப் கெஸ்டா பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க, எங்களுக்குள்ள இருக்கிற க்வெஸ்சன் எல்லாம் அப்படி அவங்க கேக்குறாங்க, எங்களோட குரலா அவங்க கேக்குறாங்க. அங்க இருந்த எங்களோட HOD மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகா எங்களுக்கு புரியற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடா வந்தது, நாலு எபிசோடுமே நான் உட்கார்ந்து கேட்டேங்க. சத்தியமா ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு

0: ஒளி கோபுரமா இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலா இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்கற, ஊக்கம் அளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸ் ஆன சித்திர செவ்வானம், முன்செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம், இதுல எல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
2: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
3: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா, கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலைமாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக

0: ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புறக் கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புறக் கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. சேகர் அவர்கள்.
2: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நானும் வெயிட் பண்றேன் ஆளை காணும். என்னடான்னு தெரியாம ஒரு சார்ஜரை கடன் வாங்கி போனை ஆன் பண்ணி கால் பண்ணா அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலா சொல்றாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னா, அப்படியா, எனக்கு கேட்கலையேன்னு சொன்னாரு. வலது பக்க காதுல கம்மியா சத்தம் கேக்குதுன்னாரு. சரி, ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்ல வலது பக்க காது 40% தான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. அந்த கிளினிக் உள்ள அழகா ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சிருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதுல மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேக்குதேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு இறைச்சல் சத்தம் கேக்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரிச்சாரு. என்னன்னு கேட்டா, அந்த ஃபவுண்டன்ல விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலா கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமா கேக்குற சத்தம் அவருக்கு புதுசா கேக்குது. செவித்திறன் குறைபாட்டால எத்தனை சத்தங்களை அவரு இழந்திருப்பாருன்னு யோசிச்சேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போதுதான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதத்தான் பார்வைத்திறனோ செவித்திறனோ இல்ல

0: இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வை திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சிகள் அடுத்து நாட்டின் கண்களாக மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 நாள். ஆண்டுதோறும் ஜூலை 23 நாளினை தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஆண்டு ஜூலை 23 நாள். அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 தேதி முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இண்டியா ரேடியோ தனது 90வது ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிகச்சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம் மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்து இருப்பதை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது.

சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக

0: நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், ஏழ்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலிய ரெகுலரா கேக்குறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேக்குறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சூதிகான எஃபெக்ட கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளவு மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்ல அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும் போது அதை கேக்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேக்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். சோ நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்க வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. சோ நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை கேக்குற எல்லாத்துக்குமே போய் சேரும்ன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பத்தின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, கேக்குறப்ப மாத்திரம் இல்ல, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். சோ யூஸ்வலா வந்து கேக்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோல குடுக்கிற மருத்துவ டீடைல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ரீசெண்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசெண்டா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு, இல்ல அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, வெறும் கருத்து மட்டும் அதை பத்தி சொல்லாம, ரீசெண்டா என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்டதான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது அதை கேக்குற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோல மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில டைம் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அத ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு

அச்சம் இருக்கும், அது கேட்கலாமா கேட்க கூடாதா, டாக்டர் கோச்சுப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா, அப்படி எல்லாம் நிறைய பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமா வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாள்ல போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோல கேக்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பயனை நம்ம அடையறதுக்கான அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமா மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்க இருந்து இங்க இவ்வளவு நாள்ல இந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோல சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது இந்தந்த நாள்ல இங்கெங்க போனா இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து கேக்குற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது அதுல மாற்று கருத்தே இல்ல. சோ ரேடியோ மூலமா மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்ல. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணையப் போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரம் போடுறவரே, கோடைஎஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலியா பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல குடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அறுபுரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாச்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாச்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாச்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல.

0: ஐயோ அது எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல, எப்பா சொக்கா வேற யாரோ இத நல்லா அடிச்சுட்டு போக போறான், எனக்கு இல்ல எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
1: ஐயா.
0: யாரியா?
1: நண்பரே, அழைத்தது நான் தான்.
0: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
1: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
0: அது சரி, தண்டோரா போட்டத நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல இடிக்க வந்திருக்கீங்க.
1: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
0: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
1: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
0: ஏது நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
1: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
0: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
0: வேணாம் வேணாம், எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
1: கேளு.
0: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
1: அருள் மாலை,
0: பக்திக்கு
1: கோவில் விழா தகவல்,
0: மழைக்கு
1: பூந்தளிர் நேரம்,
0: உழவருக்கு
1: வேளாண் தகவல்,
0: சொற்பதம் அறிய
1: பாட்டும் பதமும்,
0: நாட்டு நடப்புக்கு
1: தக்குமுக்கு தர்பார்,
0: வரலாற்றுக்கு
1: இன்று அன்று,
0: சிந்தனைக்கு
1: நல்லதாக 4 நிமிடங்கள்,
0: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
1: இன்று ஒரு தகவல்,
0: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
1: வானவில்,
0: நம் பாரதத்தின் புகழை சொல்லு,
1: வியத்தகு இந்தியா
0: பாடும் வாய்ப்புக்கான களம்,
1: பாட்டு பட்டாளம்,
0: நேரலுக்கு
1: தேடி வரும் பண்பலை,
0: இளையோருக்கு
1: கல்லூரி கலாட்டா,
0: மங்கையரின் பெருமைக்கு
1: மகளிர் நேரம்,
0: மெல்லிசைக்கு
1: நெஞ்சில் நிறைந்தவை,
0: துள்ளல் இசைக்கு
1: தோல்தமாக்காதோல்,
0: நேயர்களின் பொழிப்புரைக்கு
1: உயிரெழுத்து,
0: நகைச்சுவைக்கு
1: கரக்கல் கேள்வி,
0: நல்ல தமிழுக்கு
1: செப்புக செந்தமிழ்,
0: இலக்கியத்திற்கு
1: நாவல் நேரம்,
0: கச்சவி தரும் பாட்டுக்கு
1: ஆசையில் ஒரு குக்கு,
0: மாணவ செல்வங்களுக்கு
1: இளமை பேசுகிறது,
0: மனசுக்கு
1: கொடைத்தென்றல்,
0: மாவட்டத்துக்கு
1: நினைவே சுகம்,
0: நிறைவுக்கு
1: இரவு சிறகு.
0: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு. அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
1: பயமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
0: ஐயோ ஐயோ, எனக்கு தான் எனக்கு தான், இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
2: பொழுத மட்டுமா போக்குது வானொலி, பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
3: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்கள்ல திருக்குறளை முழுமையா படிச்சிடலாம். அதனால தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்க கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண்

0: மக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
1: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
2: மண்ணின் வளத்திற்காகவும் மேலாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளை பணியாற்றி இருக்கின்றார்கள். இதிலும் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான சுகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்வி பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் சுகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது பாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயிர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டுப் பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி மாநிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் விடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உலக உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை

0: படைத்திட எண்ணிலடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
1: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து.
2: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
3: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
4: காட்சி 1.
5: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்பா?
6: சிவப்பா.
5: நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்?
6: நாளைக்க.
5: எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா?
6: கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பாக்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பாக்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
7: காட்சி 2.
8: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே அது கண் பார்வை கிடைக்கவே இல்லையப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
5: அப்பா போலாமா?
6: அப்பா, இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா?
5: டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
6: அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா?
5: ஓ, வந்தாச்சா?
6: டாக்டர், ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பாக்க போறேன்?
5: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
7: காட்சி 3.
9: ஹலோ.
8: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா?
9: யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது?
5: ஓ, சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் செல்வேன்னு சொல்றீங்களா?
9: சரிப்பா, நான் போன வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
7: காட்சி 4.
9: டாக்டர், நான் கண்ணை திறந்து பாக்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பாக்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
8: டாக்டர், என்னால பாக்க முடியாது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
9: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்?
5: என்னாச்சு டாக்டர் என் அப்பா கண்ணுக்கு?
9: கட்டு போட்டிருக்காங்க.
8: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா, என் அப்பா எப்படி பண்ணீங்க?

0: பண்ணீங்க? இது பேருதான் கண்தானம் அப்பா. உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணு கொடுத்திருந்தா இந்த நேரம் அப்பாக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு நாளா நீங்க என்ன கண்ணாந்து பாத்துக்கிறீங்கப்பா, இனி நான் உங்களுக்கு கண்ணாந்து பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
1: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கந்தாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
2: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
4: வணக்கம் நேர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலையரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
5: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக் ஆபரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சிய குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப், இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது.

0: ஆச்சரியம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது. ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நாம் குரல்லையே காட்டணும் இல்லையா? அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகங்கள். அனைத்து வகை நாடகங்கள்லயும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுதுகொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். எல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக் தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே. மைக்க ஃபேஸ் பண்ணித்தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகள்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்கள்ல பீத்தோவனோட 9th சிம்பனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்ற செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவா திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் ரிலீஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்பனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்திருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமை அடைஞ்சிருக்காங்க. இதையே இங்க சொல்றேன்னா, நம்முடைய காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தா அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்திருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதுல வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட போன்ல இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால வந்ததுதான். அதனால இனி வரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒலிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும்

0: அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குநர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. அதனால வானொலியில விளம்பரங்கள் தர ஆரம்பிச்சாங்க. அகில இந்திய வானொலியின் எஃப்எம் ரெயின்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவித் பாரதியின் இருந்தப்ப கூட விளம்பரங்கள் அது மூலமா வந்துட்டு இருந்தது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பினாக்கா கீத் மாலாங்கிறதுலாம் மும்பையில இருந்து ஒளிபரப்பும். இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலியை மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அதுக்கான விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரக்காரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
0: காரிப்பண்பலகை பொறுத்தவரை காலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கிக் கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100 புள்ளி 3 உள்ள 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
0: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
3: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள் பொருட்கள் இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணமாக எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடுபிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
0: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இதுகுறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி

0: புலி வரும் பாட்டு, சிந்தனை அரகம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
2: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
3: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நலவாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
4: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயதான உடனேயே ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்அப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவா இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
3: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
6: நான் வந்து 1960 தென்காசி
5: மாவட்டம்,
6: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல APUC மட்டும்தான்.
5: சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
6: 1985.
5: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
6: நெடுஞ்சாலைத்துறை.
5: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
6: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
5: சரிங்க மேடம். எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
6: திருச்செந்தூர்.
5: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
6: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னே தெரியாது.
5: சரி,
6: தபால் வரும். வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கெட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்ட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒன்னு அவரோட சீட் வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது தபாலுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் ஃபைல் லேண்ட் ஒர்க் தாரக மந்திரம் ஏழியரா ஆபீஸ் போவேன். பழைய ரெக்கார்டா ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முட்டின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
5: கண்டிப்பா
6: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன். என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னையும் நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராப்ட் போட்டா அதுலயும் என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது. பச்சை மையால ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
5: நிர்வாக அதிகாரியா.
6: ஆமா, அது வந்து சென்னையில.
5: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
6: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பாத்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
5: சரி,
6: ஒரு பாசிட்டிவா பேசுவேன். எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்ல வரும். இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அதுக்காக நம்ம ஓடிட முடியுமா? ஓட முடியாது. வெளியில போகையில ஒரு மன தெளிவோட போயிருக்காங்க எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க. அங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க. நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினது இல்ல. அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும் போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
3: பாவையர்பா பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள்

0: ஆற்றிய உரையில்,
1: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்ககிட்ட நிறைய

0: மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம். பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தாரு. வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களை கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
1: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூடநம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
3: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலிகா போட்டுட்டு வந்துடுறேன்.
4: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காத.
3: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
4: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
3: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
4: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
5: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
3: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
6: சரிம்மா.
2: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
7: பஸ் பஸ் என்ன, எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
8: கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
7: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட் புட் கரெக்டா வந்துரும்.
8: சரியா சொன்ன, இதை தான் எதிர்பார்த்தேன். முக்கியமா இப்ப நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, செல்போனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுல இருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
7: எதிலிருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கறதுனால செயல்படுது.
8: இது தெளிவா சொல்றதுக்கு அர்த்தம் இல்ல. இது ஜெனரலா எல்லாரும் பாக்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அத பத்தி உனக்கு தெரியுமா?
7: நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு.
8: அட சூப்பர்ல, லாங்குவேஜ் அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காக

0: பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
1: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நாம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
0: இப்ப நம்ம பென்ட்ரைவ் பயன்படுத்துறோமா?
1: ஆமா.
0: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
1: பயன்படுத்துறோம்.
0: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
1: கண்டிப்பா பாக்குறோம்.
0: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, அதுல கூட குறிப்பா 0, 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
0: கரெக்டா புடிச்சிட்டேன், அதேதான் சொல்றேன்.
2: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து பாக்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. சோ எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்கு. சோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும். சோ அப்படினும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
3: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
4: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
3: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமா கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வடநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12 மணி.
1: முதம் இடனறிதல் 50 அதிகாரம் 6 குறட்பா.

0: நிலத்திலே ஓடுவதற்குரிய வலிய சக்கரங்களைக் கொண்ட தேர்கள் கடலில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல்களும் நிலத்தில் ஓடாது.
1: கடல்

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒரு கடற்கரைக்கு ஒரு தாத்தாவும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணும் தினமும் சாயங்கால நேரத்துல போயிட்டு வருவாங்களாம். தாத்தா அங்க போன உடனே ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து அங்க இருக்கக்கூடிய கடல் அலைகளை ரசிச்சுக்கிட்டு அந்த இயற்கை காத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். ஆனா அந்த சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா தினமும் போய் அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்து எடுத்து அங்க இருக்க குப்பை தொட்டியில போடுவாங்களாம். இத தாத்தா தினமும் கவனிச்சுக்கிட்டே வந்தாராம். ஒரு நாள் அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்டாராம், என்னடா தினமும் நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வரேன்னு நினைக்கிற? இங்க நீ வந்து ஜாலியா விளையாடணும். இந்த கடல் அலைகள் எல்லாம் உன்னோட கால மோதும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நினைச்சுதான் நான் தினமும் கூட்டிட்டு வரேன். ஆனா நீ என்னன்னா இங்க வந்த உடனே இங்க கிடக்குற குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போடுற, இதனால உனக்கு என்ன வருது அப்படின்னு அந்த பாப்பாவை பார்த்து அந்த தாத்தா கேட்டாராம். உடனே அந்த பாப்பா சொல்லிச்சான், தாத்தா இப்போ நீங்க தினமும் இங்க ஒரு மணி நேரம் உட்காருங்களே, எதுக்காக உட்காருங்க அப்படின்னு கேட்டுச்சான் பதிலுக்கு. உடனே தாத்தா சொன்னாராம், இல்லடா நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா அப்பா தினமும் இந்த கடற்கரைக்கு என்னை கூட்டிட்டு வருவாங்க. அப்போ நான் உன்ன மாதிரிதான் சின்ன பிள்ளையா இருப்பேனா நல்ல ஜாலியா இந்த கடற்கரை முழுக்க என்னால முடிஞ்ச தூரம் ஓடி போய் விளையாடுவேன். அப்புறம் இந்த கடல் அலைகள் எல்லாம் என்னோட காலில வந்து மோதும் போது வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுடா. எங்க பார்த்தாலும் சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அம்மா அப்பா தீனி எல்லாம் வாங்கி தருவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய பசுமையான நினைவுகள்ல இருந்த சந்தோஷம் அவருடைய முகத்துல நல்லாவே தெரிஞ்சிச்சான். அப்போ அந்த பாப்பா சொன்னாங்களாம், பாத்தீங்களா தாத்தா நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்களே எங்க பார்த்தாலும் இந்த கடற்கரையில குப்பையாதான் இருக்குது. உங்களுடைய நினைவுகளை சொல்லும் போதே உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய முகத்திலேயே தெரியுது. ஆனா என்ன எடுத்துக்கோங்களே, நானும் உங்களை மாதிரி வளர்ந்த பிறகு இங்க வந்து பசுமையான நினைவுகளை நினைச்சு பார்த்தா அதுக்கு பசுமையான நினைவுகள் இருக்கணும்ல தாத்தா. ஆனா பாருங்க எங்க பார்த்தாலும் குப்பையாதான் இருக்குது, எங்கேயுமே நல்ல காத்து சுவாசிக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நான் வரும்போதெல்லாம் காலையில இருந்து இந்த கடற்கரையில எல்லாரும் போட்ட குப்பையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து குப்பை தொட்டில போடுறேன். நான் போடுறத பார்த்து இன்னும் கொஞ்சம் பேரும் வந்து போடுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்படி எல்லாரும் எடுத்து போட்டுட்டா இந்த கடற்கரையும் சுத்தமா இருக்கும்ல. அப்போ நானும் உங்களை மாதிரி வளர்ந்த பிறகு இந்த பசுமையான நினைவுகளை நினைச்சு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொன்னாரா, சரி வாடா நானும் உன் கூட சேர்ந்து இங்க இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தினமும் கடற்கரைக்கு போய் கடற்கரையை ரசிக்கலாங்க. அங்க விற்கக்கூடிய கடலை சுண்டலு பொறி இதெல்லாம் வாங்கி எப்படி நம்ம நாவுக்கு ருசியா சாப்பிடுறோமோ அதை சாப்பிட்ட பிறகு அந்த பேப்பரை அங்கேயே போடாம அங்க இருக்க குப்பை தொட்டில போய் போட்டுட்டு வந்துட்டா அந்த கடற்கரை எப்பவுமே பசுமையாவே இருக்கும் இல்லையா?

ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் நண்பகல் 12:10. நேர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று சிஎம் சிவஞானவர்தி அவர்களின் பண்ணிசை பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக உண்ணாமுலை என துவங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீவம் சிவஞானபதி அவர்களின் பண்ணிசை பாடல்கள். தொடர்வது மாதர்பிறை என துவங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சி.எம். சிவஞானவதி அவர்களின் பண்ணிசை பாடல்கள். நேர்களே, இன்று இரவு அரங்கிசை நிகழ்ச்சியில் எம்.டி. ராமநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 9036 கிலோஹெர்ட்ஸ் உடன். இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்து சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவர் அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்களுடன் ஒரு நேர்முகம். இந்நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15. மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கும்மி கோலாட்டம் ஆராய குழுவினர் வழங்குகின்றனர். நிகழ்ச்சி 2:30. தொடர்வது தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பையில இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றிற்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக

0: போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி 102.1 பாப்கார்னர்.

கருப்பு வெள்ளி காலத்தை கானங்களால் நினைவூட்டும் நேயர் விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுர கீதம். மதுரை கீதத்தின் வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி. கேட்டிருக்கும் பாடல் வருகிறது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுர கீதம். அன்னமிட்டகை படத்திலிருந்து பி சுசிலா குரலில் வாலியின் வரிகளில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இலுப்பைக்குடி கண்ணன், கலைச்செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் யூடியூப் சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும்.

0: மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: ஒரு மணி 11 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில். நேயர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மடித்திருந்து வந்து கொண்டிருக்கிறது. மதுர கீதமாய் ராமேஸ்வரம் ஷியாத் மேகனா கேட்டிருக்கும் பாடல் இரவும் பகலும் படத்தில் இருந்த சீர்காழி கோவிந்தராஜன் சுசீலா குரல்களில்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

வானொலி முதல் அலைவரிசையில் நேர்களின் மடியால் வெளிவிருப்ப கானங்கள் மனித்திருந்து வந்து கொண்டிருக்கிறது. மதுர கீதமாய் மணப்பாறை காமராஜ் நகர் பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, இயா, ஹர்ஷித், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், செந்தில், தேசிகா, குணா, ஹரி, ஹரிணி, தர்ஷா, லிசாந்த், பார்த்திபன், மனவிகா, சந்திரசேகர், நித்யஸ்ரீ, ஐஸ்வர்யா, ஹரிஹரசுதன் இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

6:25 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுர கீதம். மதுர கீதம் பகுதியில் உங்களுக்கு பிடித்த கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களும் இடம்பெறணுமா? அஞ்சல் அட்டையில உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், கூடவே உங்க பெயர் உயிரையும் மறக்காம எழுதி இயக்குனர் மதுர கீதம் பிரிவு, ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற நிலைய முகவரிக்கு அனுப்புங்க. காற்றலியில் காவிய கானங்களை கேட்டு ரசிக்க இசைந்தே இருங்கள், இணைந்தே இருங்கள். தினம் மதியம் 1 மணிக்கு மனதை மயக்கும் மதுர கீதம். ₹1000 படத்திலிருந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா வளைவு ராஜா, மேலம் மாங்காவனம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், பவுலின் மைக்கேல் மாரியப்பன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி,

0: கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: கருப்பு வெள்ளை காலத்தை கானங்களால் நினைவூட்டும் நேயர் விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுரை கீதம். இருவர் உள்ளம் படத்திலிருந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மலக்கோட்டை ரெங்கராஜ், தேவி, சரண்யாமணி, தனிஷ்காஷ்.

கேட்டுக்கொண்டிருச்சு வானொலி முதல் அலைவரிசைகள் மதுரை கீதம். மதுரை கீதத்தில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரத்திலிருந்து மதினா ரம்ஜான். கேட்டிருக்கும் பாடல் வரும் படம் திருவிளையாடலிருந்து.

0: மகர்க்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: திருச்சிராப்பள்ளி
3: வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம் உங்களின் கடிதங்கள் தாங்கி வந்த விருப்ப கானங்களின் விருந்தாய் மதுர கீதம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசைகள் முதல் அலைவரிசையில். நேர்கள் இதுவரை கேட்டது மதுர கீதம். நேர்களின் நினைவிற்காக இன்றைய வேளாண் அரங்கில் செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். மதியம் 2:15 வலம் வர வருகிறது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்டபோது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய

0: நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும் சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். நெசவு தொழில் சேரும்போது வானொலி பெட்டி தான் இருக்கும். என் காலையில் 6 மணி தான் எழுந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்கு. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி

0: கேக்குறேன்.
1: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 வரை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 முதல் ஆகஸ்ட் 6 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101 நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: குறிப்பா செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வணிக வாய்ப்பு உள்ள ஒரு வளர்ப்பு தான் இருக்கு. அதுலயும் ரெண்டு மாதிரியான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் பட்டி போட்டு அதை அப்படியே மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இப்ப வந்து கொஞ்சம் நவீன முறையில செய்யும்பொழுது அதற்கான கொட்டைகள் எல்லாம் அமைச்சு, ஒரு சிலர் வந்து அதுலயும் கொஞ்சம் மேடை மாதிரி போட்டு கொட்டில் முறை வளர்ப்புல நிறைய பேர் வளர்க்குறாங்க. குறிப்பாக பண்டிகை சீசன் எல்லாம் பார்க்கும்பொழுது பக்ரீத்தா இருக்கட்டும், தீபாவளி, தை மாசத்துல வர பொங்கல், இந்த சமயத்துல இந்த மாதிரியான செம்மறி ஆடு குட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அதனால கறி குட்டிகளாகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் பொழுது அதற்கான சரியான தீவன மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அது சரியான முறையில் நம்ம கையாளும் போது இதில் ஒரு வெற்றிகரமான ஒரு பணியாளராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றிய தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அமைஞ்சிருக்க ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்தோட கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் ராம்குமார் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்,
0: இப்போ இந்த செம்மறியாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தீவன மேலாண்மை வரும்பொழுது விவசாயிகள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கிறது நல்லதுங்க சார்?
1: சார், இப்போ செம்மறியாடு வளர்ப்பு என்பது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஃப்ரீ ரேஞ்சில், அதாவது காலையில ஆடுகளை வெளியே மேய்ச்சலுக்கு அனுப்பி ஈவினிங் வரைக்கும் மேய்ச்சிட்டு இருப்பாங்க சார். மேய்ச்சிட்டு ஈவினிங்ல கொண்டு வந்து கொட்டையில அடைச்சிருவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப பிரிமிட்டிவ் மெத்தடா இருந்தது. இந்த மாதிரி வளர்க்கறதுனால அது உடல் எடையை அதிகரிப்பதற்கான நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகுது சார். அது இல்லாமல் இப்போ மேய்ச்சல் நிலங்கள்லாம் குறைந்து வருது. அப்புறம் மேய்ப்பதற்கான லேபரர்ஸும் இப்பெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க. அதனால இப்போ நவீனமாக என்ன பண்ணுறோம்னாக்க கொட்டில்கள் அமைத்து அதிலே வந்து தீவனங்கள்லாம் நம்ம கொடுத்து செம்மறியாடுகளை வளர்ப்பதன் மூலமாக குறைந்த நாட்களில் அதிகமான லாபத்தை

0: ஈட்ட முடிகிறது.
1: சார், இப்போ நம்ம அந்த கொட்டில் முறையில் அமைக்கிறோம் அப்படின்னா முதல்ல செம்மறி ஆடுகள் அமைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சார்? அதுக்கான தீவன அமைப்புகள் நம்ம கொடுக்கறதுக்கு அந்த கொட்டிலேயே என்னென்ன வடிவமைப்புல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க சார்?
0: ஒரு சில விவசாயிகள் என்ன செய்யறாங்கனாக்கா, அவங்க செய்யற தவறு, அதாவது கொட்டகை அமைப்பதற்கு அதிகமான செலவுல செஞ்சிடறாங்க. இப்படி செய்யும்போது அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து பெருசா நமக்கு இன்கம் வராது. ஸோ கொட்டிலுக்கான செலவுகளை வந்து குறைந்த அளவில் செய்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதுல ஆடு வளர்ப்பில் 60-70% செலவு வந்து தீவன செலவாக தான் இருக்குங்க. இப்போ தீவனம் எப்படி கொடுக்கணும்னாக்க, ஒரு ஆட்டின் உடல் இடையில் கிட்டத்தட்ட 4-5% ட்ரை மேட்டர்னு வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கலப்பு தீவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத குட்டிக்கு 150-200 கிராமில் ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ பிராய்லர் சிஸ்டம் அதில் நம்ம வளர்க்குற ஆடுகளெல்லாம் வந்து 4-5 மாதம் கிட்டத்தட்ட 1 கிலோ கலப்பு தீவனம் வந்து கொடுப்போம். அது இல்லாமல் பசுந்தீவனம் மற்றும் காய்ந்த ரஃபேஜ்னு சொல்லக்கூடிய காய்ந்த தீவனங்கள், இது மூன்றும் கொடுக்கும்போது தான் வந்து அதுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சமச்சீராக கிடைக்கும். அப்போ தான் வந்து வளர்ச்சி சீராக இருக்கும். இந்த மாதிரி வளர்க்குறதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டினுடைய உடல் எடையில் 180-200 கிராம் வந்து அதிகரிக்க முடியும் சார்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம முதல்ல ஆடு வளர்க்குறது அப்படின்னா நம்ம கொட்டில் போடுறது, அதுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறதுல தான் கவனம் இருக்குது. தீவனம் வளர்க்குறதுக்கும் நம்ம ஏதாவது கவனம் செலுத்தணுமா? அதற்கான இடங்கள் ஏதாவது நம்ம வச்சுருக்கிறது அவசியமானது தானா, இல்லை வெறும் அடர்த்தீவனங்களை வச்சே நம்ம இதை சமாளிக்க முடியுமா?
0: ஆட்டுக்கு தீவனங்கிறது பொறுத்தவரைக்கும், செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்லுவோம் சார். இப்போ ஒரு சிலர்கிட்ட இடம் ரொம்ப குறைவாக இருக்கும், எல்லா தீவனத்தையுமே வெளியில் வாங்கி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் கேபிட்டல் இன்டென்சிவ் சிஸ்டம் சொல்லுவோம், நிறைய அவங்க வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். இப்போ நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க தோட்டத்திலேயே பசுந்தீவனங்களை உற்பத்தி செஞ்சுக்கலாம். பசுந்தீவனம் என்பது குறைந்தபட்சம் ஒரு 4 வகையான தீவனம் உற்பத்தி பண்ணணும். ஒன்று தானிய வகை புல் இருக்கணும், அல்லது புல் வகை புல் இருக்கணும், அப்புறம் பயிர் வகை புல் இருக்கணும், மரத்தீவனம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பசுந்தீவனம் அதுக்கு கிடைக்கும் சார். அது வந்து நிலம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இதை மாதிரி செஞ்சு அவர்களுடைய தோட்டத்திலே ஆடுகளுக்கு தேவையான அனைத்து தீவனங்களையும் உற்பத்தி செய்து கொடுத்துக்கலாம் சார். அதாவது நிலம் கம்மியாக இருக்குது, அவங்களும் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தண்ணீர் வசதி மட்டும் இருக்குது, குறைந்த அளவு நிலம் இருக்குன்னா அவங்க வந்து கலப்பு தீவனம் வெளியில் வாங்கிக்கலாம். இப்போ நவீனமாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மிக்ஸ்டு ரேஷன் சொல்லிட்டு ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. அதில் வந்து கலப்பு தீவனத்துக்கு உண்டான அனைத்து மூலப்பொருளும் அதில் இருக்கும். அது இல்லாமல் பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனமும் அதில் சேர்ந்தே இருக்கும். ஸோ ஒரு பேக் வாங்கி பிரித்து ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அதுவே போதும். எல்லா பசுந்தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அல்லது உலர் தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், கலப்பு தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதில் கிடைச்சிடும்.
1: சரிங்க சார். இப்போ நீங்க வந்து இந்த புல் வகை தீவனத்திலே 3 வகையான புல் வகை தீவனங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க, பயிர் வகை, தானிய வகை, இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க. அது அவசியம் என்னங்க சார்? நம்ம பொதுவாக கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா பசுந்தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் எத்தனை கிலோ கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட கணிப்பாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு வகையாக கொடுப்பதோட அவசியம் என்ன? அதில் இப்போ மேம்படுத்தப்பட்ட இந்த ரகங்கள் இருக்கு, நிறைய ரகங்கள் இருக்கு, குறிப்பிட்ட ஒரு பரிந்துரைகள் வந்து நிறைய இருக்கு, அந்த பரிந்துரைகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன? ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி நிறைய பாரம்பரிய முறையில் செஞ்சுட்டு இருந்தோம், பட் ஆனால் இப்போ வந்து அறிவியல் முறையாக நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரியான பரிந்துரைகளை முழுமையாக நம்ம கடைபிடிச்சு செய்யறதோட அவசியம் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம்.
0: எந்த உயிரினமாக இருந்தாலும் 6 வகையான சத்துக்கள் தேவை சார். நீர் சத்து, கார்போஹைட்ரேட் எனக்கூடிய எரிசக்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து. இப்போ நம்ம பசுந்தீவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா சார், தானிய வகை பசுந்தீவனங்களில் அது கம்பு புல், நேப்பியர் ஓட்டுப்புல், சோளம், தீவன சோளம், மக்காச்சோளம், இதெல்லாமே வந்து தானிய வகை தீவனப் பொருட்கள். இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், புரதம் வந்து குறைவாக இருக்கும். பயிர் வகை பசுந்தீவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சாதாரணமான காராமணி, அல்லது வந்து வேலி மசால், முயல் மசால், இது போன்ற பசுந்தீவனங்கள் இருக்கு. இதுல வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கும். புரதம் வந்து ஒரு எந்த ஒரு உயிரினுடைய வளர்ச்சிக்கும், அதுதான் பில்டிங் பிளாக்னு சொல்றோம், அதனுடைய வளர்ச்சிக்கு புரதம் மிக இன்றியமையாதது. ஸோ இந்த பசுந்தீவனத்தில் வந்து தானிய வகை பசுந்தீவனத்தையும் பயிர் வகை பசுந்தீவனத்தையும் நம்ம வந்து கலந்து கொடுப்பதன் மூலமாக ஆடுகளுக்கு அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்குது. இன்னொன்று வந்து இந்த பயிர் வகை பசுந்தீவனங்களில் தாது உப்புக்கள் வந்து தேவையான அளவுக்கு இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து வெள்ளாடுகளுக்கு வந்து மரத்தீவனம் வந்து மர இலைகள், இது இன்றியமையாத உணவு. அதே மாதிரி கறவை பசுக்கள் வச்சுனாலும் இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மர இலைகளை வந்து மாடுகளுக்கும் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டேனின், செப்பனின் போன்ற செகண்டரி மெட்டபரேட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த பொருட்கள் வந்து அதனுடைய வயிற்றை இயல்பாக வைத்துக்கொள்வதற்கு உதவுகிறது.
1: சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு சரியான ஆடு வளர்ப்புல இருக்கிறோம் அப்படின்றப்ப நீங்க சொன்னீங்க அந்த தேவையை பொறுத்து உங்களுக்கு இருக்கிற இட தேவையை பொறுத்து திட்டமிடுதல் அவசியம் அப்படின்றது ஒன்று சொன்னீங்க. அதை தாண்டி நம்ம என்ன காரணத்துக்காக வளர்க்குறோன்றதும் இந்த தீவனத்தை வந்து டிசைட் பண்ணுது. நம்ம வந்து இப்போ கறிக்குட்டிக்கு தான்

0: பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று, இல்லை நார்மலாக ஒரு பெரும் பண்ணையாக வச்சுருக்கிறோம், இல்லை தாயாடுகளை தனியாக பராமரிக்கிறோம், மித்தபடி குட்டிகளாக உற்பத்தி பண்ணி குட்டிகளை வெறுக்கிறோம் அப்படின்னா அதற்கான தீவன பராமரிப்புன்றதும் வேறுபடும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க சார்?
1: சார், இப்போ ஆடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வகையாக வளர்க்குறோம் சார். ஒன்று வந்து 3 மாத குட்டிகளை வாங்கி ஒரு 4 to 5 மாதங்கள் தீவனம் கொடுத்து வளர்த்து 5வது மாதம் கடைசியில் கறிக்காக விற்கிறது. இது வந்து பிராய்லர் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது இப்போது சமீப காலமாக பெருமளவில் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் காலங்காலமாக செய்கிறது என்னன்னாக்கா, ஒரு 20 பெட்டையாடுகளுக்கு ஒரு கெடா ஆடு வச்சுருப்பாங்க. அந்த பட்டியை வந்து இவங்க ஒன்று மேய்ச்சல் மூலமாகவோ அல்லது செமி இன்டென்சிவ்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்த அளவு நேரம் மேய்ச்சல், பிறகு வந்து ஈவினிங்கில் கலப்பத்தி உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி மெத்தட்லையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய குட்டிகளை மட்டும் சேல் பண்ணி அந்த பண்ணையை வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் தாயாடு வளர்ப்பு சார். இப்போ இந்த பிராய்லர் சிஸ்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு 180 to 200 கிராம் உடல்நிலை வளர்ந்தால் தான் அந்த பண்ணை வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட 5 மாதம் வளர்க்குறாங்கன்னா மாதம் 5.5 to 6 கிலோ வளரணும் சார். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரதச்சத்து எரிச்சத்து எல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்களை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ தாயாடு வளர்ப்பு என்பது அந்த ஆடு இருப்பதற்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, ப்ளஸ் அந்த குட்டியை வளர்ப்பதற்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பசுந்தீவனங்கள், காய்ந்த உலர் தீவனம், குறைந்த அளவு ஒரு கலப்பு தீவனம், ஒரு நாளைக்கு ஒரு 200-300 கிராம் கொடுத்தாவே போதும். பட் அந்த பிராய்லர் சிஸ்டத்தில் கறி ஆடு வளர்ப்புக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 மாதம் 5 மாதம் குட்டிக்கெலாம் வந்து 700 கிராம், 6 மாதம் 7 மாதம் குட்டிக்கெலாம் வந்து 1 கிலோ, அந்த மாதிரி 8வது மாதத்துலலாம் கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட நம்ம வந்து கலப்பு தீவனம் கொடுப்போம் சார்.
0: இப்போ இந்த அடர்த்தீவனங்கள் கொடுக்கும்பொழுது அடர்த்தீவனத்தோட செலவு அப்படிங்கிறதே உங்களுக்கு பெருமளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார ஃபேக்டராக மாறுது. நம்மளோட லாபத்தில் அதுதான் முக்கியமான பங்காக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம விவசாயிகளே தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? விவசாயிகளே தயாரிச்சுக்கணும்னா எப்படி அதை வந்து தயாரிக்கலாம்? கம்மியான செலவில் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம்?
1: நிச்சயமாக சார், விவசாயிகளாலே தங்களுடைய பண்ணைக்கு தேவையான கலப்பு தீவனத்தை சாதாரணமாக தயாரிச்சுக்க முடியும் சார். இப்போ கலப்பு தீவனம் ஒரு 100 கிலோ நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதில் 1/3 பகுதி தானியங்கள் இருக்கணும், 1/3 பகுதி தானிய உபப்பொருட்கள் இருக்கணும், 1/3 பகுதி பிண்ணாக்கு வகைகள் இருக்கணும் சார். இப்போ இந்த தானியங்கள்ன்றது கம்பாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், மக்காச்சோளமாக இருக்கலாம். இதில் மக்காச்சோளம் தான் வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஈஸியிலி அவைலபிள் இன்கிரீடியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தானிய உபப்பொருட்கள்னாக்க பருப்பு தோல், அரிசி மேலே இருக்கிற தவிடு, கோதுமை தவிடு, இவற்றையெல்லாம் கலந்தோ அல்லது ஏதாவது ஒரு ஐட்டமோ நம்ம வாங்கிக்கலாம். புண்ணாக்குங்கிறது நம்ம லோக்கலாக என்ன ஈஸியாக கிடைக்குதோ அந்த புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, எது வேண்டாலும் இருக்கலாம். அல்லது 3லேயும் 10-10 கிலோ கூட நம்ம சேர்த்துக்கலாம் சார். இதோட சேர்த்து 100 கிலோவுக்கு 2 கிலோ தாது உப்பு, 1 கிலோ சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு, இவற்றையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் சார் கலப்பு தீவனம். ஆக்சுவலாக தீவன தயாரிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலே அவைலபிள் அந்த ஏரியாவில் என்னென்ன ஈஸியாக நமக்கு கிடைக்குதோ அதை வைத்து கலப்பு தீவனம் தயாரிப்பது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு உற்பத்தி செலவு குறையும் சார். இப்போ நம்ம ஆத்தூர் ஏலம் இந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தோம்னா கிழங்கு திப்பி கிடைக்கும், அதை வந்து தானிய உபப்பொருளாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து கோதுமை மில் இருக்கும், அந்த ஏரியாவில் கோதுமை தவிடு வந்து அபரிமிதமாக கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கோதுமை தவிடை பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறவை ஆலைகள் அதிகமாக இருக்கும், அரிசி தவிடு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சில மாவட்டங்களில் வந்து பருப்பு உடைக்கிற தொழிற்சாலைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பருப்புக்கு மேலே இருக்கிற தோல் அவற்றை வந்து தானிய உபப்பொருட்களாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் தம்ரூல் என்னன்னாக்கா, நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தானியங்களும் தானிய உபப்பொருட்களும் புண்ணாக்கு வகைகளையும் வாங்கி நம்மளே வந்து தரமான ஒரு கலப்பு தீவனத்தை தயாரிச்சுக்கலாம்.
0: சரிங்க சார். இப்போ இந்த தீவனங்கள் ஆட்டுக்கு இவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த தீவனத்தை நம்ம பிரித்து பிரித்து கொடுக்கறது ஒரு நாள் முழுக்க கொடுக்கறதுல என்னென்ன திட்டங்கள் நம்ம சரியாக வச்சுக்கிறது அவசியமானது?
1: ஒரு நாளைக்கு முதலில் கொடுக்கக்கூடிய தீவனம் அடர் தீவனமாக தான் இருக்கணும். அப்போ எம்டி ஸ்டமக்கில் வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அது ஈஸியாக ஜீரணாகும். அதற்கு அடுத்ததாக பசுந்தீவனம் கொடுக்கலாம், அதற்கு அடுத்ததாக உலர்ந்த புல் வகை தீவனங்கள் கொடுக்கலாம் சார். இந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து தீவன பொருட்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய சக்திகள் முழுமையாக அந்த ஆடுகளால் உட்கிரகித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி ஆடுகளை வந்து நம்ம தீவனம் கொடுக்கும் பொழுது ஒத்த வயதுடைய ஆடுகளை ஒரு பட்டியலை வச்சு கொடுக்கணும் சார். இப்போ சப்போஸ் 20 கிலோ இருக்கிற ஆடு 2 இருக்கு, 10 கிலோ இருக்கிற ஆடு 2 இருக்கு, ஒரு 10 ஆடுகள் இந்த மாதிரி மிக்சடு ஏஜ் குரூப்ல இருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல வைக்கும்போது எது வந்து டாமினண்டா இருக்கோ, வெயிட் அதிகமாக இருக்கோ அது வந்து நிறைய சாப்பிட்றோம், எது வந்து வெயிட் கம்மியா இருக்கோ அந்த ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு போதுமான தீவனங்கள் கிடைக்காது. அதனால நம்ம ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கும் பொழுது வந்து ஒத்த வயதுடைய ஆடுகளை ஒரு குரூப்பா வச்சு கொடுக்கறது பெட்டரா இருக்கும்.
0: தீவனங்கள் கொடுக்கும்போது இந்த தீவனங்கள்ல சில சமயம் இந்த நச்சுக்கள் கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்ல இயல்பாகவே அதுல இருக்கக்கூடிய சில நச்சுக்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட கையாளணும் சார் விவசாயிகளை பொறுத்திருக்கோம்?
1: சார் இப்ப ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா தானியங்கள் ஆகட்டும் அல்லது அடர் தீவனங்கள் ஆகட்டும் கண்டிப்பா நச்சு பொருட்கள் அந்த அஃப்லோடாக்சின் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு

0: பூஞ்சை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார். அதனால் தீவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தேங்காத மேலே கொஞ்சம் உயரமான இடத்துல சேகரித்து வைக்கணும் சார். எக்காரணத்தை கொண்டு மூட்டைகளில் வந்து தண்ணி படுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. மற்றபடி வந்து இப்போ நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய கலப்பு தீவனங்கள், அதாவது அடர் தீவனங்கள் எல்லாம் அதில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டாக்ஸின்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சில வேதிப்பொருட்கள்லாம் அதில் அடங்கி தான் சார்.
1: சரிங்க சார். இப்போ நம்மளை சுற்றியே நிறைய தீவன பொருட்கள் இது மாதிரிலாம் இருக்குங்க சார். நிறைய விஷயம் நமக்கு தெரியாமையே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்க முடியும்னு, அந்த மாதிரியான பயிர்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம்? ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலேயே வந்து இந்த சங்குப்பூ இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாமல் இருக்கிற இந்த தீவனங்களை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கிற தீவனங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நிச்சயமாக சார். இப்போ வந்து பார்த்தோம்னா சார், இப்போ சணப்பைன்னு சொல்லிட்டு நம்ம மண்ணுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமாக வளர்த்து மடக்கி உழவு செய்வோம். அந்த சணப்பையை வந்து கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தீவனமாக கால்நடைகளுக்கு இப்போ சமீப காலமாக கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொழுக்கட்டை புல், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கினியா புல், சப்பாத்தி கல்லி இருக்கு இல்லைங்களா, சப்பாத்தி கல்லிலே முள் இல்லாத சப்பாத்தி கல்லின்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் நம்மகிட்ட ஒரு எதற்குமே பயன்படாத ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நிலத்தில் வந்து இந்த முள்ளில்லா சப்பாத்தி கல்லியை வளர்த்து அதை வந்து கட் பண்ணி கூட ஆடுகளுக்கு கொடுக்கலாம் சார். ஸோ இந்த தீவன வளர்ப்பு என்பது அந்த விவசாயினுடைய நிலம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விதமான தீவன வளர்ப்பை மேற்கொள்வது தான் சிறந்ததாக இருக்கும் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்ன இந்த தீவன மேலாண்மை குறித்த ஏதாவது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: தொலைபேசி வழியை அதை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 944-32-3788 944-32-3788
1: நன்றிங்க
0: சார்.
2: அடு அடு அடு அடு செம்மறியாடு அனுதனமும் வந்த ஆசையோடு.
3: செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்த பல்வேறு தகவல்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் முனைவர் என் ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் ஆராய குழுவினர் வழங்கும் கும்மி கோலாட்ட பாடல்கள். புராண காலத்தில் மதுரை திரு ஆளவாய் என அழைக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம், காசி, காளகஸ்தி வரிசையில் நான்காவது இடம் மதுரைக்கே உரியது. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில் சட்டென்று நம் நினைவை தொட்டு விட்டு செல்லும். அப்படி இவர்களின் நெஞ்சங்களில் இருக்கும் மீனாட்சி அம்மனை போற்றித் தொழுது நிகழ்ச்சியை தொடங்குகின்றனர்.

சங்க காலத்தில் பகைவர்களின் ஆணிறைகளை கவர்ந்து வருவது போரின் முதல் வெற்றி. அந்த வெற்றியை கொண்டாடும் திணை வெற்றி திணை. போரில் வெற்றி பெறுவதற்காக வழிபடுகின்ற தெய்வம் கொற்றவை. இவளே பின் மாரியம்மனாக வழிபடப்படுகிறாள் என்றும் கூறுகின்றனர். ஐவகை நிலங்களில் உள்ள மக்கள் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர். இதனால் பெண் தெய்வங்களில் கொற்றவை மூத்தவள் என கொண்டாடப்படுகிறாள். மலையும் காடும் மிகுதியாக இருந்த சேர நாட்டினர் பெண் தெய்வத்தை அதிகமாக தொழுததாக சங்க இலக்கியம் கூறுகின்றது. ஐரை மலை என்ற மலையின் தெய்வமாக கொற்றவை இருந்ததாகவும் மலையின் காவலர்களாக சேரர்கள் இருந்தார்கள் எனவும் சங்க இலக்கியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.

மலேசியாவில் 127 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் காலை நேரத்தில் மாரியம்மனாகவும், மதிய வேளையில் கலைவாணியாகவும், மாலையில் மகாலட்சுமியாகவும் அம்மனை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். அதே போல இவர்களும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு விதமான பெயரை சூட்டி மாரியம்மனை கொண்டாடுகின்றனர். இந்த பாடலில் தன்னா

0: திருக்குறளில் பிரிவாற்றாமை அதிகாரம் சொல்லும் தலைவியின் நிலையை இந்த பாடலின் மூலம் அறியலாம். இவர் தனது தெய்வத்தை துழைக்க அழைத்து தனது பிரிவு துயரை எடுத்துச் சொல்கிறார்.
1: தன்ன

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சிகள். ஆர் ஆராய குழுவினர் வழங்கிய கும்மி கோலாட்ட பாடல்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளும் அவங்களோட கடிதங்களும் அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான செய்திகளும் கூட வந்துட்டே இருக்குது. இப்போது அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற இந்த கடிதம் யாருடையது அப்படின்னு பார்க்கலாம். சமயபுரத்திலேருந்து கி வெங்கட சுப்பிரமணியன் எழுதியிருக்கிறாரு. அனைத்து அலுவலர்களுக்கும் நிலைய இயக்குனர் மற்றும் அனைவருக்குமே வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய இசைத்துறல் கேட்டின் அதாவது 21ஆம் தேதி அன்று ஒரு சில கடிதங்களை தவிர மற்ற அறிவிப்பாளர்களை புகழ்ந்து இசைமலை பொழிந்தார்கள். வழக்கமாக மின்னஞ்சல் அனுப்பி வரும் நேயர்களும் ஒரே மாதிரியான விமர்சன மழையாகவே பொழிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து சில அறிவிப்பாளர்களை பற்றி குறிப்பிடாது ஏமாற்றமாக இருந்ததுன்னு சொல்லி இவங்களும் அதை எதிர்பார்த்துருக்காங்க. நேயர்கள் நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் தகவல்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது தாழ்மையான கருத்து. இசைத்துறை நிகழ்ச்சி ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கான கடிதத்தை இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றப்படும். அடுத்ததாக
1: வடக்குசாலிப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் நேற்று அறிவிப்பாளர் அனிஷா அவர்கள் தொகுத்து வழங்கிய காலை மலர் தொடக்க தகவல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே நேற்று முன்தினம் மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல்வழியில் இருக்க அவர்களது நண்பர்கள் செல்லும் இடம் மற்றும் அவர்கள் செலவிடும் நேரம் எங்க எதுலன்னு கவனிக்கணும், குழந்தைகளோட புதிய நண்பர்களாக அறிமுகமாகவும் அவர்களையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னது கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு சாலிப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம். செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பான நாள் மலரில் சிம்ம குரலும் சிவாஜி ஐயா அவர்கள் நீடுதுயில் கொண்ட நினைவு நாள் தகவல் மற்றும் அன்னாரது குரல் வழியாக வந்த பாடல் சிறப்பு. மாலை தமிழோடு விளையாடு நிகழ்வினில் திருவரங்கம் நேயர் 2 நிமிடம் மிக தெளிவாக தமிழில் உரையாடினார். வாழ்த்துக்கள். நேற்று காலை 9 மணிக்கு நல்ல ஆசிரியர் விருது, கவிஞர் மற்றும் எண்ணற்ற பல்வேறு சாதனைகள் படைத்த திரு தங்கமூர்த்தி அவர்கள் பகிர்வுகள் அருமை. கல்வி என்பது மனசிலிருந்து மலரணுமே தவிர வற்புறுத்தி திணிக்கக்கூடாது. மற்ற செயல்களுக்கும் நேரம் ஒதுக்கி செயல்படுவது போல் கல்விக்கும் நேரத்தை ஒதுக்கி செயல்பட வேண்டும்னு வலியுறுத்தினார். நேயர்கள் துரை வீரப்பன் மற்றும் கொள்ளிடம் காமராஜ் சிறப்பான கேள்விகளை கேட்டார்கள். இருபட பாடல்களில் வேலைக்காரன் எஜமான் பாடல்கள் யாவும் இனிமை. மக்கள் நலன் பற்றி மணப்பாறை கண்ணுடையான் பட்டியில் இருந்து வந்த தகவல் யாவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம்.
0: அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூர்லேருந்து நிதியரசன். 21ஆம் தேதி அன்று 8 மணிக்கு நான் பாடல் கேட்டேன், கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். பெரம்பலூரிலிருந்து தேவி. 22ஆம் தேதி 3 மணிக்கு இசைத்துறை நிகழ்ச்சி, மின்னஞ்சல் பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது, அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் அருமையாக இருந்தது. 5 மணிக்கு பொன்மாலை பாடல்கள் சூப்பர், கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் திருச்சி திருவானைக்கோவிலிருந்து தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த மின்னஞ்சல். 22ஆம் தேதி காலை என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சாஜிதா பேகம் அவர்கள்

எண்ணியதும் திண்ணியதும் என்ற தலைப்பில் கற்றலின் சிறப்பை பற்றி அருமையாக பேசினார். வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கல்வியாளர் தங்கமூர்த்தி அவர்கள், கல்வியை கற்பதில் மன அழுத்தமற்ற பயிற்சியும் முயற்சியும் அவசியம் என்பதை பற்றி சிறப்பாக விளக்கினார். இசைத்தூறல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்களும் இடையிடையே வந்த பாடல்களும் சூப்பர். வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க.

மேற்கு வங்கம்னு சொல்கிறோம்ல, ஆனால் அது இந்தியாவோட கிழக்கில் தான் இருக்குது. ஆனால் ஏன் மேற்கு வங்கம்னு சொல்கிறோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், வங்காளம் எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக தான் இருந்துச்சு. 1947 சுதந்திரம் கிடைச்சோன்னே பாகிஸ்தான், பங்களாதேஷெல்லாம் தனித்தனி நாடாக பிரிஞ்சிட்டாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியான்னு வந்தப்போ பெங்கால், வெஸ்ட் பெங்காலாகவும் பங்களாதேஷனும் பிரிஞ்சுது. பிரிஞ்ச அப்புறம் கிழக்கில் இருந்த பங்களாதேஷை ஈஸ்ட் பெங்கால்னும், மேற்கில் இருந்து வெஸ்ட் பெங்காலை மேற்கு வங்கம்னும் மாற்றிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஈஸ்ட் பெங்காலாக இருந்ததை பங்களாதேஷ்னு அதிகாரப்பூர்வமாக மாற்றிக்கிட்டாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தூரல்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: எஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.
1: இசை தூர நிகழ்ச்சியில இப்ப நம்ம நேயர்களோட கடிதங்களை படிக்கலாமா?
0: திருச்சி ஏர்போர்ட், தாமஸ் செந்தினால்தன் அவங்க எழுதியிருக்கும் கடிதம் தான் இது. 19 வந்த வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ஆட்டுப்பண்ணை வைப்பது எப்படி, அதனால் வரும் லாபம் பற்றி தெளிவாக சொன்னார்கள். வழங்கிய சேலம் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இசைத்துறல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதமும் வாசிக்கப்பட்டது. வாசிக்கும் பொழுது என்னுடைய கடிதத்தை பற்றி புகழ்ந்து பேசியதற்கு நன்றி. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கொல்கெழுத்து போட்டி அருமை கலகலப்பாக இருந்துச்சு. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும் சகோதரிக்கும் நன்றி. பொன்மாலி நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை, பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. உணவே மருந்து நிகழ்ச்சி வழங்கிய ரத்னம் அவர்களுக்கும் நன்றி. இரவினுமை இசை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காரு. அவரே 20 அன்று காலை முதல் வந்தே மாதரம் கேட்டீன்லேருந்து அப்படியே வரிசையாக எல்லா நிகழ்ச்சி பற்றியும் விமர்சனம் எழுதியிருக்காரு. காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், நினைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நிலவில் முதன் முதலாக கால் வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தகவல் சொன்னது அருமை. நிகழ்ச்சி வழங்கிய முனைவர்

0: சுதர்சன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. ஆனந்தராகும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான 4 பக்தி பாடல்களும் அருமை. நாள்மலர் நிகழ்ச்சியில் சர்வதேச சதுரங்க தினம், ரோத்த நரசிம்மா, நிலவில் மனிதன் கால் பதித்த நாள், அன்னி சாரதா தேவி, நீலாம் ஸ்ட்ராங், அருணிமா சின்ஹா, எஸ் எஸ் சூர்யா போன்ற தனி சிறப்புகளை வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. செவிசெல்வன் நிகழ்ச்சி வழங்கிய முனைவர் மு சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி சிறப்பு வழங்கிய சகோதரி டாக்டர் உஷா நந்தினிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா அதே நேயர்களோட மற்றொரு கடிதம், 20 தேதிக்கானது. பண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி. பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். உணவை மருந்து நிகழ்ச்சியில் டாக்டர் ரத்னம் அவர்கள் மிக சிறப்பாக தகவல்கள் வழங்கினார். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திட்டமிட்டு விவசாயம் பற்றிய விளக்கிய சுபையா அவர்களுக்கும், உடன் உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இரவு இனி இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்

0: உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இரவு இனிய இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, பாடல்கள் வழங்கிய நமது பண்பலைக்கும், ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்ட நமது நேயர்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க. அதே போல் 11 மணிக்கு பிறகு வந்து அவங்களால கேட்க முடியல அப்படின்ட்டாங்க. அதே போல் அன்றைய நாள்மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மிக சிறப்பு கேட்டு தெரிந்து கொண்டோம். அதே போல் தஞ்சை மனநல மருத்துவர் உஷாநந்தினி அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சி, வசந்தாழிப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அன்றைய நிகழ்ச்சியில் வந்த கருத்துக்கள் அனைத்தும் அருமை வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்தாழிப்பு நிகழ்ச்சியில் பயிர் காப்பீடு பற்றியும் நேரம் தெளிவாக பேசிய புஷ்பா சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திப்போம் சொல்லிட்டு நமக்காக நிறைய கடிதங்களை எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் அவங்களுடையது இருக்கு இல்லையா, படிச்சிடலாமா?
1: படிச்சிடலாம். 20ஆம் தேதி வந்த இன்றொரு தகவல் நிகழ்ச்சியில் நாணயத்தை சுண்டி பூவா தலையா போட்டு பார்த்துட்டு போருக்கு செல்வதும், வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தா இரண்டு பக்கங்களும் தலை இருந்தது பற்றி சொன்னது நகைச்சுவை இருந்தது. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொன்ன ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க சவால் சாதனை பற்றி எங்கெங்க பயிற்சிகள் அளிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா பேசினாரு இஸ்மாயில், அவர்களுக்கு நன்றி. காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கிய சகோதரிக்கு நன்றி. போராட்டம் போடு நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. உங்களோட நாங்க நிகழ்ச்சியும் அருமை. மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில் நிழல் நிஜம் என்ற தலைப்பில் சகோதரி அனைவரும் ஒவ்வொருவராக கருத்துக்கள் சொன்னது அருமை. மீனாட்சி விஜய் இரண்டு பேரும் ஒருவர் பாம்பு கதையும் இன்னொருவர் பேய் கதையும் சொன்னாரு. நிகழ்ச்சி வழங்கிய சபினா மீரா அவர்களுக்கு நன்றி. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முருங்கை பற்றி பல தகவல்களை சொன்னாங்க. வருவாயை பல மடங்கா பெருக்க முருங்கையில் என்னென்ன மதிப்புக்கூட்டு பொருட்கள், அதை எப்படி செய்யலாம், எப்படி சந்தைப்படுத்தலாம் என்ற தகவல்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மாலதி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிற இவங்க. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. வழங்கிய சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி. இசைத்துறல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதமும் வாசிக்கப்பட்டது. மகிழ்ச்சி அடைந்தேன். ஒருவடி கூட விடாம வாசித்தது எனக்கு பெருமையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு.
0: ஆனால் இவங்க கடிதத்தை ஒருவரி விடாம வாசித்தது அப்படிங்கிறது பெருமையாக தான் இருக்கும். அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா அவங்களோடது தான். 21ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு அன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை ரோஸ்லின் செல்வியா அவர்கள் வழங்கினார்கள். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் முதல் பரிசு தலைப்பு அருமை. சகோதரி மிக சிறப்பாக பேசினார்கள். தோழிகளும் எனக்கு வந்து என்னோட மகன் பிடிக்கும், என்னையும் எனது மகனையும் வைத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்லாம் சொன்னாங்க. வழங்கிய நித்யா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. அதே போல் மதுரை கீதம் நிகழ்ச்சி வந்த பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. உடன் உரையாடிய அதாவது நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியுமே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் 3 பேரும் மிக சிறப்பாக உரையாடினார்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி பங்கு பெற்ற நேயர்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ரொம்ப அருமையாக விளையாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மற்றொரு கடிதம் ஞாபகம் மருதி நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பான பாடல்களாக வலம் வந்தது, கேட்டு ரசித்தோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி. அதே போல் அதுவா இதுவா நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியும் மிக சிறப்பு. பாடல்களை அள்ளி வழங்கிய நமது பண்பலைக்கு, அதாவது எல்லா நிகழ்ச்சிகளையுமே குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை கீதம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு வழியாகவே அவங்க சொன்ன நன்றிகளை சொல்லிட்டேன். ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து கடிதம் நிறைய வார்த்தைகள் கொண்டு எழுதியிருக்காங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் எஸ் ஏ சாமி அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. நேற்று காலை வசந்த அழைப்பில் 1 மணி நேரம் மன அழுத்தம் இல்லை, வெற்றி பாதையை நகைச்சுவையுடன் தந்த கவிஞர் தங்கமூர்த்தி ஐயாவிற்கும் சுவை கூட்டிய அறிவிப்பாளருக்கும் நிலையத்திற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரை எஸ் ஏ சுவாமி அவர்கள். திருச்சி பண்பலை 102.1 வணக்கம் சொல்லிட்டு நேற்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அனைத்தும் சிறப்பு, 10:30 இருபட பாடல்களில் வேலைக்காரன் எஜமான் பட பாடலை வழங்கிய ராக தேவதை திருச்சி பண்பலை 102.1 வாழ்த்துக்கள்னு சொல்லி மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்விக் சந்திரோ விஸ்வா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் மலைக்குழி பட்டி சண்முகம் திருச்சி செந்தண்ணீர்புரம் ஆல்பர்ட் இவர்கள் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. நேற்று காலை காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். தகவல்கள் பாடல்கள் இன்றொரு தகவல் எல்லாம் மிக சிறப்பு. 8 மணிக்கு இதயராகம் அறிவிப்பாளர் சகோதரர் நக்கீரன் அவர்கள் படு உற்சாகத்துடன் நேர்கள் கேட்ட பாடல்களை புத்தம்போது பாடல்களை வழங்கினார். 10 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் எல்லாம் செமஜோறு. 1:05 பழைய பாடல்கள் மனம் மறக்காத பாடல்களை நீர்களின் விருப்பத்தில் அறிவிப்பாளர் வழங்கினால் எல்லா பாடல்களும் சிறப்பு. அற்புதமாக உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை தொடுத்து வழங்கிய நக்கீரன் அவர்களுக்கும் பண்பலை 102.1 எங்களின் பாராட்டுகள் நல்வாழ்த்துக்கள்.

0: சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மலைக்குடிப்பட்டி சண்முகம், திருச்சி செந்தனீர்புரம் ஆல்பர்ட்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வானொலியில் மக்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சிகளை தேசிய ஒலிபரப்பு நாளில் நினைவு கூறுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள்.
5: இன்றைய செய்தி ஊடகங்களில் தொலைக்காட்சியும் கைபேசியும் கோலோச்சுகின்றன. இவைகளில் வருகைக்கு முன்பு வானொலி நிலையங்கள் தான் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சென்றன. அது மட்டுமல்ல, பண்ணை செய்தி, குழந்தைகளுக்கான செய்தி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை வானொலி தந்து கொண்டிருந்தது. இந்திய சுதந்திரம் அடைந்த நாளன்று இந்தியா முழுவதும் இருந்த வானொலி நிலையங்கள் 6 மட்டுமே. அவற்றில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையமும் 1. இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் செய்திகள் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நாமக்கல், சேலம், நாகப்பட்டினம் இதைச் சேர்ந்த 20 லட்சம் மக்களிடம் செய்திகளை கொண்டு சென்றன. 1963 விவித பாரதி. அன்றைய நாளில் 1969 வர்த்தகத்திற்கென்றே ஒரு தனி ஒளிபரப்பு. பண்ணை இளம் நிகழ்ச்சி மாலையானால் ஒவ்வொரு ஊராட்சியும் விவசாயிகள் காத்திருப்பார்கள். அன்றைய பருவத்திற்கேற்ற என்ன பயிர் செய்வது, என்ன உரங்கள் இடுவது என்று விவசாயிகளுக்கு செய்திகளை கூறியது வானொலி. காலையில் டீ கடை பெஞ்ச், நினைக்கவே நெஞ்சம் நிகழ்கிறது. அரிய செய்திகளை குறுக்கமாக சொல்லுகின்ற நிகழ்ச்சி அது. 1946 குழந்தைகளுக்கென்றே ஒரு பிரிவு, அது மணிமலர், பிள்ளைக்கடி அமுது போன்ற அருமையான நிகழ்ச்சிகளை தந்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைக்கல்வி திட்டத்தை வாரத்தில் 5 நாட்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியம் ஒளிபரப்பியது. சூரியகாந்தி நிகழ்ச்சி, ஆகா எத்தனை நாடகங்கள்! திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த நாடக கலைஞர்களை ஊக்குவித்ததில் முன்னணி வகித்தது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இலக்கிய பேருரை 1 மணி நேரம், மிகச்சிறந்த தமிழ் சான்றோர்கள் அரிய தமிழ் நூல்களிலிருந்து செய்திகளை கூறுவார்கள். தொட்டில் முதல் தொட்டில் வரை என்ற இசை கிராமிய நிகழ்ச்சி 1957 அகில உலகமெங்கும் ஒளிபரப்பப்பட்டது. 1500க்கும் மேற்பட்ட வான நிலையங்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளியின் செய்தியை ஒளிபரப்பியது. திருச்சிராப்பள்ளி வானொலியம் பெற்ற விருதுகள் பல பல. 1884 ஆகாஷவாணி விருதினை பெற்றது. 1951 இளைசை சுந்தரமுடைய மொழியின் ஒளிகள் என்ற நிகழ்ச்சிக்காக விருது பெற்றது. தொடர்ந்து 1987 முதல் 1988 வரை நெல்லை சுப்பிரமணியம் அவருடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டன. அகில இந்திய அளவிலே மக்களிடத்திலே விவசாயிகளுக்கான செய்திகள், குழந்தைகளுக்கான செய்திகள், கலை இலக்கியம், தமிழ் இலக்கியம் என்று பல்வேறு செய்திகளை கொண்டு சென்றதில் முதன்மையானது நம்முடைய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
4: தேசிய ஒலிபரப்பு நாளில் வானொலி குறித்து பகிர்ந்து கொண்டவர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள்.
1: வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.

0: சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். வரும் மின்னஞ்சல அனுப்பிச்சிருக்காங்க காமராஜ் கொள்ளிடத்திலிருந்து. அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை நாளான இன்று 99 ஆண்டுகளை தொட்டிருக்கும் இந்நாளில் இவ்வானொலி நம் நாட்டிற்கு எத்தனையோ அளப்பரிய நற்சேவைகளை புரிந்திருப்பதை நன்றி பெருக்குடன் திரும்பி பார்க்கிறேன். ஆரம்ப காலத்தில் நம்ம மூதாதையர்கள் வானொலி பெட்டிகளை யாரோ ஒளிஞ்சிட்டு பேசுவதாக நிலவிய நகைச்சுவை கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்றலில் கேட்டலே நன்று எனும் பொன்மொழிக்கு என்றென்றும் தலை சிறந்த நல் முன்னுதாரணமாக திகழ்வது நம் நாட்டின் தேசிய ஒலிபரப்பு சேவை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் வான் அலைகளில் நற்புகழரசன் எனும் அழிக்க முடியாத தனிப்பெரும் சக்தியாக உருவெடுக்கும் வானொலி நீடூழி காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கும் அன்பன் சொல்லி அவரோட பேரை குறிப்பிட்டிருக்காரு கொள்ளிடம் காமராஜ்.
1: அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் திருச்சி குமரநகர்லேருந்து எஸ் லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. நேற்று இசைத்துறலில் மென்மையாக நினைந்தேன், காரணம் பாடல்கள். பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்கள் ஹஸ்கி வாய்ஸில் அழகாக பாடுவார். பாடல்களை தெரிவு செய்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். நேயர்களின் மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பு பொன்மாலை நிகழ்ச்சியை தன் மென்மையான குரலில் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்த நினைவுன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அதே நேயர் இன்று காலை 10 மணிக்கு வந்த நிகழ்ச்சி பற்றிய இந்த விமர்சன மின்னஞ்சல் இது. 108 திவ்ய தேசங்களில் 4வது திவ்ய தேசமான அன்பில் வடிவழகிய நம்பியான சுந்தரராஜ பெருமாளின் ஜேஷ்டாபிஷேகத்தை நேரலையாக வர்ணனை செய்த விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள். ஆலய உலா பற்றி தான் சொல்லியிருக்காங்க. யானை கொள்ளிடத்திலிருந்து நீர் கொண்டு வர அந்த நீரை மந்திர உச்சாரணைகள் செய்து புனிதத்தன்மை ஏற்று அபிஷேகம் செய்ய போகும் நிகழ்வை இல்லத்திலிருந்து மனக்கண்ணில் கண்டு மகிழ்ந்தேன். 2.5 மணி நேரம் அபிஷேகம் உற்சவருக்கு மற்றும் பெருமாள் அணிந்திருக்கும் சாவி கொத்து பற்றியும் பகிர்ந்த சாந்தி அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை அமைத்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆர்வி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க குமரநகர் லக்ஷ்மி.
0: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

இளைஞர்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் இவ்விவகாரத்தில் அரசு மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் அமைதி காத்து விவாதத்தின் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு இரண்டு துணை ஆணையர்கள் தலைமையில் 200-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் 100-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட சாலையோர உணவு விற்பனையாளருக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாமை சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மைச் செயலாளர், உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் சாலையோர உணவு விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அணையில் உள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வல்லக்கடவுரோடு தேக்கடி தலைமை பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் பருவமழையை முன்னிட்டு அணையின் பாதுகாப்பு தொடர்பான பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் பிரிவில் ஒரு வருட தொழில் பருகுனர் பயிற்சிக்காக விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றன. தகுதியுடைய பட்டம் பட்டயம் முடித்த மாணாக்கர் அடுத்த மாதம் 28 தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத்தில் தற்காலிக தூய்மைப் பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். முகாமில் பதிவு செய்யும் உறுப்பினர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கல்வி, திருமணம், மகப்பேறு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். ராணிப்பேட்டை அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து 28 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அன்பில் அருள்மிகு சுந்தரவள்ளி உடனுரை சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பாவாடை மங்கள ஆரத்தியுடன் பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ஹராரேயில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ஜிம்பாப்வே சற்று முன் 16 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் இளைஞர்

ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருச்சு பார்க்கும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 86,400 ரூபாய் இருக்கு. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. கொஞ்ச நேரத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 60 ரூபாயை திருடிடுறாங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த போன 60 ரூபாய்க்காக வருத்தப்படுவீங்களா, இல்ல இருக்கிற மிச்ச காசை வச்சு சந்தோஷமா இருப்பீங்களா? நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேக்குது. மிச்சம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தானே சொல்வீங்க. ஆனா நம்ம எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்காக 86,400 நொடிகளை நமக்கு கொடுக்குது. அதுல யாரோ ஒருத்தர் நம்மளோட 60 வினாடிகளை கெடுத்துடுறாங்க. அது ஒரு சின்ன வாக்குவாதமா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல சில நேரம் தப்பான விமர்சனங்களா கூட இருக்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதையே நினைச்சு நினைச்சு கோவப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி அந்த நாளையே மொத்தமா நம்மளே கெடுத்துக்குவோம். ஒரே ஒரு விஷயம்தான், யாரோ ஒருத்தர் உங்க 60 வினாடிகளை திருடினதுக்காக மிச்சம் இருக்கிற 86,340 செகண்ட்ஸையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. இணைஞ்சிருக்கிறோம் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகள்ல ஆரவாரம்.

வார வாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துல ஜூலை மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 திருக்குறளும் காவல்துறையும் அப்படின்ற தலைப்புல கு வீராசாமி அவர்கள் பேச இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க.

0: உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: நிறைய பேருக்கு பேன் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பேன் கொல்லி எல்லாம் நிறைய வாங்கி தேய்ச்சிருப்பீங்க. ஆனா என்ன ஒரு கொடுமைனா, பேன் போறதோட முடியும் சேர்ந்து போயிடும். அந்த வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? பேனை ஒழிக்கிறதுக்கு வீட்டு வைத்தியத்துல ரொம்ப சுலபமான முறைய நான் சொல்றேன். வேப்பெண்ணெய், ஐயோ நாரது வேப்பெண்ணெய் அப்படின்னு ஒதுக்குறோம் இல்லையா, ஆனா உண்மையிலே வேப்பெண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா பேன் மட்டும் இல்லைங்க, உங்க முடி கூட செழித்து வளரும். நிறைய நோய் தொற்றுக்கள்லேருந்து, நிறைய பேருக்கு பொடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட அதுல சரியா போயிடும். தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, தொற்று கிருமிகள் எல்லாம் போயிட்டு முடியும் நல்லா செழித்து வளரும். கண்டிப்பா பேன் வந்து காணாமலே போயிடும். ஆனா ஒரு நாள் மட்டும் இல்ல, வாரத்துல 2-3 நாட்கள் கண்டிப்பா தேயுங்க. வேப்பெண்ணெய் முடியாதவங்க வேப்ப இலை இருக்கு இல்லையா, நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டு அதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு ஊத்தி நல்லா தலையில தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தலைய சீயக்காய் போட்டு அலசிடுங்க. இது வந்து வாரத்துல 2-3 நாள். இது முடியாதவங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட நீங்க வச்சிட்டீங்கன்னா, தொடர்ச்சியா பண்ணீங்க அப்படின்னா பெயின் கண்டிப்பா காணாமலே போயிடும். இதெல்லாம் பண்ண முடியல, சிம்பிளா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கற்பூரம் அதை கலந்து தலையில தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த வாடைக்கு பெயின் வந்து செத்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்க பெயின் சீப்பை வச்சு வாரிட்டீங்க அப்படின்னா பெயின் வந்து மெல்ல மெல்ல மறைஞ்சிடுங்க. அந்துருண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணி அதையும் தேங்காய் எண்ணெயில கலந்து தலையில தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதுக்கு பிறகு தலைய வாரினீங்கனாலே பெயின் வந்து ஒரு அரை மயக்கத்துல இருக்கும், சில பெயின் செத்துரும், ஈறு கூட அதுல போயிடுங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி போகாது. ஆனா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல அதை வைக்க வேண்டாங்க, இதை வந்து ரெகுலராகவே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டு, பூண்டோட வாசனைக்கும் பெயின் வந்து போயிடுங்க. பூண்டை வந்து நல்லா அரைச்சு அதோட எலுமிச்சாறு கலந்து தலையில தேய்ச்சிட்டு கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெயின் தொல்லையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதிரி பெயினுக்கு நம்ம இயற்கை முறையில வைத்தியம் செஞ்சுட்டு நீங்க அந்த தலையணை உரையோ இல்ல துவட்டின துண்டோ அதுல 1-2 பெயின் இருந்தது அப்படின்னா திரும்பவும் வந்துடும். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த துணியை நல்லா துவைச்சு நல்ல வெயில்ல காய வைக்கணுங்க. அப்படி ஏதாவது 1-2 இருந்தது அப்படின்னா திரும்பவும் வந்துடும். அதனால இதை மட்டும் சுத்தமா வச்சுக்கோங்க. தலையில முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு சேராம சுத்தமா வச்சுக்கணுங்க. ஒருத்தர் உபயோகப்படுத்தின சீப்பு மற்றும் துண்டு இதெல்லாம் வந்து தனியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
0: பேன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கான வீட்டு வைத்திய முறைகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் துவங்கி இருக்குது. இதில் சுய கணக்கெடுப்பு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமா இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் உங்களோட வீட்டு தகவல்களை நீங்களே இணையதளம் மூலமா பதிவு செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா SE.CENSUS.GOV.IN அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க விவரங்களை பண்ணலாம். என்னன்னா SE.CENSUS.GOV.IN.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்த

0: நடத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பத்தி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பேப்பர் லீக்ல சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமான்னு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்டா நான் அதை ரொம்ப ப்ரைடா வெல்கம் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதா எடுத்துருப்போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும், அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும், வயது

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
1: I think I'm in love with you. No, no, no, no. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know. Don't know.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1000 ரூபாயும் அடுத்த கட்டமாக 2000 ரூபாயும் மூன்றாவதாக 5000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCC யில் சமீப காலமாக

0: மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்க ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொழில் பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொலி விளக்குகளால் ஒளிரும் காட்சிக் கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர், அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும் அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும், மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும், உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும், விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் ப்ரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆமணக்கில்

ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள்.

0: பொதுவா விவசாயிகளாகிய நாம நம்மளோட வேலையா நினைக்கிறது டெய்லியும் பயிரை பார்க்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், அந்தந்த சமயங்கள்ல அதுக்கான வேலைகளை செய்யணும், அறுவடை பண்ணணும், லாபம் பார்க்கணும், அப்படிதான். அதே தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருப்போம். இதுல முக்கியமான விஷயமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, தினமும் தங்களோட பயிரை முழுமையா பார்வையிடணும். பயிரோட தோற்றத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா, நிறங்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறத உற்று கவனிக்கணும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வந்து பார்க்கும்போது அந்த பயிர்ல பெரிய சேதாரமோ பாதிப்போ இருந்ததுன்னா, இது யாரோ செஞ்ச வேலையா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரிதான் இப்போ மாடு மேஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பண்ணக்காரவங்க அவங்க மாட்டை நம்மளோட காட்டுக்குள்ள வந்து விட்டு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நினைப்போம். அந்த மாதிரிதான் கண்மணி அப்படிங்கிற ஒரு விவசாயியும் நினைச்சாங்க. ஆனா அது அப்படி இல்ல அப்படிங்கறத காமாட்சி தெளிவுபடுத்தினாங்க. எப்படின்னா, அந்த பயிரை உற்று கவனிச்சு அந்த இலைய திருப்பி பார்க்கும் போது அந்த இலைக்கடியில பாத்தீங்கன்னா கூடு கூடா இருந்தது. இது என்ன கூடு அப்படின்னு பார்க்கும் போது அது ஒரு புழுவோட கூடு, அது வேற எதுவும் இல்லங்க, அதான் புகையான். இந்த புகையான் புழு அந்த பயிரை மாடு மேஞ்ச மாதிரி சேதப்படுத்தி இருக்கு. இத்தனோண்டு புழு இவ்வளோ பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்போ விவசாயிகளாகிய நாம தான் ஒரு பயிரை சாகுபடி செய்யறோம்னா, அந்த பயிரை என்னென்ன பூச்சி நோயெல்லாம் தாக்கும், அந்த பயிர்ல வேற என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்குதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆமணக்குல ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு எப்படி பண்ணணும்னு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெய பிரபாவதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக மானாவாரி பயிரில் நிறைய பயிர்கள் விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாலும் ஆமணக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. ஏன்னா இப்போது அதற்கான தேவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு, அதற்கான ஒரு நிலையான விலையும் இருக்குது. அதனால் நிறைய விவசாயிகள் மானாவாரி பகுதிகளில் ஆமணக்கு தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சேலமாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், நம்ம திருச்சி பகுதிகளையும் சரி, அங்கங்கே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இதை விருப்பத்தோடு செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து அதில் வரக்கூடிய பூச்சி. அந்த பூச்சியை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம், அந்த பூச்சிகளை வந்து சரியான முறையில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் அமைஞ்சிருக்க மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் முனைவர் ஜெயபிரபாவதி தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. மேம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த ஆமணக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன மாதிரியான பூச்சிகள் அதிக அளவில் தாக்குது, எந்த காலத்தில் இந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க மேம்?
2: அதாவது ஆமணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பூச்சி அதிகமாக தாக்குதுன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகள். அதாவது இப்போ நம்ம விதைக்கிறோம், விதைச்சதுக்கப்புறம் 15 நாள் ஆகுது, அப்போ பார்த்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். அந்த பச்சை தத்து பூச்சிகள் எப்படி இருக்குன்னா, மிக சிறிய அளவில் பச்சை கலரில் இருக்கும். அந்த பூச்சி வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். இது வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுனாலயே பச்சை நிற தத்து பூச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பூச்சிகள் வந்து கூட்டம் கூட்டமா இலையோட அடிப்பகுதியில இருந்து சாற்றை உறிஞ்சி சாப்பிட்றதுனால அந்த இலைகள்ல வந்து சுருக்கங்கள் அப்புறம் நெளிவுகள்லாம் தெரியும். அது மாத்திரம் இல்லாம மஞ்சள் நிற திட்டுகள், அந்த கீழ்ப்பகுதியில இருந்து பழுப்பு நிற திட்டுகள்லாம் நல்லாவே தெரியும். இதுதான் அதனோட தாக்குதல் அறிகுறி. அதுவே அந்த தாக்குதல் வந்து தீவிரமா இருக்கிறப்போ அந்த இலை வந்து ஒரு எரிப்பு தோற்றம் போல சுருண்டு நல்லா தெரியும். இதுதான் அதனோட தீவிர தாக்குதல். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லாவே காஞ்சிரும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம தெளிக்கலாம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இமிடாக்ளோப்ரின் 17.8 SL அல்லது டைமெத்தையேட் 30 EC அது வந்து 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுனால இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கிய பூச்சி அப்படின்றப்ப வெள்ளையி. இது வந்து எந்த பருவ காலத்துல, அதாவது இப்ப சொன்ன பச்சை தத்து பூச்சி வந்து கரீஃப் பருவத்துல நம்ம வந்து ஆமணக்கு பயிர்

0: அதிகமாக உங்களுக்கு வந்து
1: எந்த
0: அதனோட
1: மாதங்களில் இந்த தாக்குதல் அதிகமாக இருக்கும் மேம்?
0: நவம்பர் டிசம்பர்லலாம் உங்களுக்கு இந்த பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வெள்ளை ஈக்கள் பார்த்தீங்கன்னா ரபி பருவத்தில் நம்ம ஆமணக்கு பயிரிடுறப்ப அந்த வெள்ளை ஈக்களோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளை ஈக்கள் பேருக்கு ஏற்ற மாதிரியே வெள்ளை கலரில் மிகச்சிறிய அளவில் இதுவும் இலைக்கு பின்னாடி அது வந்து சாற்றை உறிஞ்சி சாப்பிடும். அப்படி சாப்பிட்றப்ப அந்த இலைகளில் வந்து அப்படியே சுருண்ட மாதிரி ஆயிடும். இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வைக்கலாம், ஒரு ஏக்கருக்கு 5 அப்படின்ற அளவில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் பொழுது வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதாவது இது வேப்ப எண்ணெய் வந்து 3% அந்த அளவுல நம்ம கலந்து தெளிக்கலாம். எப்பவுமே பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிக்கிறப்ப ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணும். அதாவது
1: வேப்ப எண்ணெய் ஊத்தும் போது,
0: வேப்ப எண்ணெய் குறிப்பா வேப்ப எண்ணெய் ஊத்துறப்ப கண்டிப்பா ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணுங்க. இப்ப வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்ல, நம்ம காதி சோப்பு இருக்கு இல்லைங்களா, அது கூட நல்லாவே எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும், அது கலந்து தெளிக்கலாம்.
1: சரிங்க மேம், இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஒன்று பச்சைத்தட்டு பூச்சி, இன்னொன்று வெள்ளை ஈ. ரெண்டுமே சாறு உறிஞ்சும் பூச்சிகளாக இருக்குது, ரெண்டு வெவ்வேறு பருவத்தில் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு நவம்பர் இந்த மாதிரி சமயத்தில் வருது. வெள்ளை பூச்சியோட தாக்குதல் எந்த சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு?
0: அதிகமாக ரபி பருவத்தில் வரும்.
1: சரிங்க மேம், இப்போ இது ரெண்டுமே இப்போ நமக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சவால். இப்போ ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை அப்படின்றத நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, குறிப்பாக ஆமணக்கு பொறுத்த வரைக்கும்?
0: கண்டிப்பாங்க, ஒருங்கிணைந்த முறைகளில் நம்ம செய்யலாம். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆழமா வந்து, அதாவது பயிரிடுறதுக்கு முன்னாடி கோடை உழவு செஞ்சிடணும். அதுவும் இப்ப ஆழமா நம்ம உழவு செய்யறதுனால அதுல வந்து அந்த பூச்சிகளோட இளம் பருவங்கள் வந்து அதுல இருக்கலாம், அது வந்து நம்ம அழிக்கப்படும். அதுவும் இல்லாம வயல வந்து கொஞ்சம் காய விடுறதுனால அந்த சூரிய வெப்பத்தினால உங்களுக்கு வந்து அதுல ஏதாவது முட்டை குவியல்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு விடும், அது செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான ரகம், இப்ப வந்து மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து ORCH1, ORCH2, இப்ப வந்து ORCH3 ரகம் வந்து வெளியிட்டு இருக்கோம். இந்த ரகங்கள்லாம் இந்த பூச்சிகளுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டது. இன்னும் சரியான பருவத்திலையும் கரெக்டா நம்ம வந்து விதை விதைப்பு செய்யறப்ப இந்த பூச்சியிலிருந்து நம்ம வந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதுவும் இல்லாம இப்ப வந்து கோடை உழவு சொன்ன, அப்புறம் சரியான விதைப்பு காலம், சரியான ரகம் தேர்ந்தெடுத்தல், இங்க இருந்து நம்ம YTP1 ரகமும் நம்ம மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம்ல இருந்து ஏத்தாப்பூர்ல இருந்து வெளியிட்டு இருக்கோம். இங்க YTP1 ரகமும் நம்ம வெளியிட்டு இருக்கோம். இந்த ரகங்களை நம்ம பயிரிடுறப்ப நமக்கு பூச்சி தாக்குதல் வந்து குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம்.
1: சரி மேம், இப்ப இது இல்லாம பூச்சி தாக்குதல் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: இலைகள்ல பார்த்தோம் சார் உறிஞ்சும் பூச்சி, இதே வந்து இலைகள்லயும் வந்து இலை பேன் வரும். அதுவும் இல்லாம பூக்கள் வர்றப்ப அந்த மஞ்சரியில வந்து பூ பேன் வரும், அதாவது இலைப்பேனும் இருக்கு பூ பேனும் இருக்கு. இந்த ரெண்டு பூச்சிகளுமே வந்து சாறு உறிஞ்சி சாப்பிடுறது, அந்த பூக்கள்ல அந்த இலைப்பேன் சாப்பிடுறதுனால என்ன ஆகும்னா அந்த பூக்கள் வந்து கருகினது மாதிரி இருக்கும், அதுவும் மகசூல பாதிக்கக்கூடியது. அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும். அதுன்னு பாத்தீங்கன்னா இமிடாக்ளோப்ரிட், அப்படி இல்லைன்னா தயாமீதாக்சம். இமிடாக்ளோப்ரிட் வந்து 17.8 SL 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 மில்லி கலந்துக்கலாம், அல்லது தயாமீதாக்சம் வந்து 25 WG வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.2 கிராம் கலந்து தெளிக்கலாம், அல்லது டைமெத்தியேட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்து நம்ம தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறதுனால அந்த இலைப்பேன் அப்புறம் பூ பேன் இதுல வர்ற பூச்சிகள் தாக்குதல்ல இருந்து பயிரை காப்பாத்தலாம்.
1: சரி, இது வரைக்கும் நம்ம 3 வகையான இதை நம்ம முக்கியமாக கவனிச்சிருக்கோம். இலைகளில் சாறு உறிஞ்சக்கூடியது, அதுக்கு அடுத்து சாறு உறிஞ்சக்கூடிய இந்த செம்பேன்னு இது அதையும் சொன்னீங்க. இது இல்லாமல் நமக்கு இந்த ஆமணக்கிலேயே வரக்கூடிய த்ரிப்ஸ் மாதிரி பெயின் மாதிரிலாம் இருக்கிறத, அதோட தாக்குதலும் நம்ம பகுதிகளில் வருது விவசாயிகள், அதனாலையும் பெருமளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறாங்க. அது வந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கான மேலாண்மை முறைகள் என்ன, அதை எப்படி சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஆமணக்கில் இதை தவிர வந்து செம்பேன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது எப்பப்பெல்லாம் வெப்பம் தாக்குதல் வந்து அதிகமா இருக்கோ, மழை பெய்யறது வந்து சில சமயம் வந்து தாமதிக்கிறதுனாலையும், அந்த பகுதியில வந்து வறண்ட வெப்பநிலை சுற்றி நிலவுறதுனாலையும் இந்த செம்பேன் தாக்குதல் ஏற்படலாம். அப்ப வந்து அதனோட அறிகுறி எப்படி இருக்கும்னா இலைகள்ல லேசா வந்து அந்த நரம்பு பகுதியில எல்லாம் சுரண்டின மாதிரி இருக்கும், மேல பாத்தீங்கன்னா எரிந்த தோற்றம் மாதிரி அப்படி காய்ந்த தோற்றம் நல்லாவே தெரியும், சாரூரின் சாப்பிடுற அந்த அறிகுறிகள் தெரியும், இதுதான் அதனோட தோற்றம். அந்த இலையை எடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல அந்த செம்பேன் வந்து நல்லாவே தெரியும். அதுல இருக்கிறது, இலைகள்ல கூட்டம் கூட்டமா இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அது உயிரோட இருக்கிறதும் கண்ணால

0: நம்ம பார்க்கலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து டைக்கோஃபால் அப்படின்ற ஒரு செம்பேன் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி கலந்து தெளிக்கலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நனையும் கந்தகத்தூள், அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கலந்து தெளிக்கலாம். எப்பவுமே பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறப்ப ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணும்.
1: இப்போ இது இல்லாமல் நம்ம வேற ஏதாவது முறைகள், நீங்க சொன்னீங்க அந்த மஞ்சள் வண்ண அட்டை, அது இல்லாமல் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் இது மாதிரிலாம் மாதிரி குறிப்பாக ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ இல்லை அதுங்களை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நமக்கு வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்க மேம்? அதாவது நம்ம தோட்டத்தை சுற்றி வேற ஏதாவது மலர் செடிகள் இது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வண்ண அட்டைகளை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி இன்னும் சிறப்பான முறையில் கையாளலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நீங்க கேட்டது மாதிரி அந்த ஆமணக்கு தோட்டத்துல சுற்றியிலுமே தட்டை பயிர் போடலாம். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல நம்ம விதைச்ச உடனே ஊடு பயிரா வந்து பயறு வகைகள் போடலாம். அதாவது பயிர் வகைகள்னா உளுந்து, சில நேரங்கள் கடலை கூட போடலாம், சில நேரம் எள்ளு கூட போடலாம், சில நேரம் பச்சை பயிர், இதெல்லாமே கூட நீங்க ஊடு பயிராகவும் போடலாம். சுற்றிலும் வந்து தட்டப்பயிர் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுல வந்து அசுவினி பூச்சிகள் நிறைய வரும். அந்த அசுவினி பூச்சிகள் வந்தோடனே நம்ம பயந்துடக்கூடாது. அந்த அசுவினி பூச்சிகளுக்காக வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகள் வந்து நிறைய அதுல வரும். பொறி வண்டுகள், கிரைசோபர்லா, அதாவது பச்சை நிற கண்ணாடி இறக்கை பூச்சி, அப்புறம் நிறைய சிலந்தி பூச்சிகள், இதெல்லாமே அந்த அசுவினியை சாப்பிட்றதுக்காகவே பழுகி பெருகும். அப்ப வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள், பச்சை தத்து பூச்சிகள், இலைப்பேன், வெள்ளை ஈக்கள், இதெல்லாமே அந்த நன்மை தர பூச்சிகள், அதை வந்து சாப்பிட்றோம். அப்ப வந்து மருந்து வந்து தெளிப்பது கூட அவசியம் இருக்காதுங்க.
1: சரிங்க மேம். இது இல்லாம பூச்சிகள் ஏதாவது இன்னும் இருக்கா, குறிப்பாக ஆமணுகளை பாதிக்கக்கூடிய பூச்சிகள்?
0: இருக்குதுங்க. நம்ம இதுவரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பற்றி பார்த்தோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இலைய கடித்து மென்று சாப்பிடக்கூடிய பூச்சி வகைகள் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து காவடி புழு. நம்ம நட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நாள்லயே கூட உங்களுக்கு வந்து இந்த காவடி புழுக்கள், அப்புறம் புரோடீனியா புழு, அதாவது புகையிலை புழுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெட்டு புழுன்னு சொல்லுவோம், இந்த பூச்சிகள், இது தவிர கம்பளி புழுக்கள் வரலாம். அது இல்லாம முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளும் வரலாம்.
1: சரிங்க மேம். இந்த காவடி புழுவை பொறுத்த வரைக்கும் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அந்த காவடி புழுவை எப்படி நம்ம தோட்டத்தோட பாதிப்பு இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கான மேலாண்மை முறைகள் என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: அதாவது இந்த காவடி புழுக்கள் வந்து புழுக்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த இலைகள் எல்லாமே கடித்து மென்று சாப்பிட்றோம். அப்படி இலைய ஃபுல்லா வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுனால நரம்பு பகுதிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த இலைகள் வந்து உங்களுக்கு அதுல இருக்காது. அதனாலவே வந்து நமக்கு மகசூல் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து 5-6 இலைகள் இருக்குன்னா அவ்வளவும் வந்து அந்த இலைகள் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்ததா வந்து கொழுந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த செடிக்கு வந்து சூரிய வெப்பத்தினால பச்சையம் வந்து தயார் தயாரிக்க முடியாது. அப்ப மகசூல் வந்து நேரடியாவே பாதிக்கப்படும். அதனால இதனோட தாக்குதல் வந்து அந்த இலைகள்லாம் கடிச்சு சாப்பிட்டுருக்கும். அதுவும் இல்லாம இந்த காவடி புழு பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த புழுக்கள் வந்து அப்படியே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த இலை பகுதியை ஃபுல்லா சாப்பிட்டுரும். அதனால என்ன ஆகும்னா மாடு மேய்ஞ்சது மாதிரி, இது மாத்திரம் இல்ல அந்த புகையிலை புழு தாக்கிய அந்த இலைகள் கூட மாடு மேய்ந்தது மாதிரி தோற்றங்கள் நமக்கே தெரியும் பாக்குறப்போ.
1: சரிங்க. உழவியல் முறைகள் ஏதாவது இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு, இது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாங்க மேம், அது கொஞ்சம் சொல்லிருங்க.
0: அதாவது ஆரம்ப நிலையிலேயே உழவியல் முறைகள் இருக்கு. கோடை காலத்துல நிலத்தை நல்லா ஆழமா உழவு செய்யறதுனால அந்த அந்து பூச்சிகள், கூட்டு புழுக்கள் அதுல இருக்கும், அது வந்து அழிக்கப்பட்டுடும். அதுவும் இல்லாம முட்டைக்குவியல்கள் வந்து அந்த மண்ணுல இருக்கும், அதுவும் வந்து நமக்கு அழிக்கப்பட்டுடும். கோடை உழவு நம்ம செய்யறதுனால ஆழமா நம்ம செய்யணும், அப்படி செய்யறதுனால இந்த நன்மைகள்லாம் இருக்கு.
1: மருந்து தெளிக்கிறதுனா என்ன மாதிரி மருந்து தெளிக்கலாம்?
0: இதுக்கு வந்து இலைகள், அதாவது பயிர் ஆரம்ப நிலை பருவத்துல இருக்கிறப்ப வேப்பங்கொட்டை பருப்பு சாறு 5% தெளிக்கலாம். இந்த பூச்சியை இயற்கை முறையில கட்டுப்படுத்தணும், வேப்ப எண்ணெய் 3% தெளிக்கிறதுனால அது முட்டையிடுறதையும் தவிர்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, இப்ப புகையிலை புழு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 5 நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா ஆண் அந்து பூச்சிகள்லாம் இனக்கவர்ச்சி பொறியில வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் இந்த பெண் அந்து பூச்சி வந்து முட்டையிடுறத நம்ம தவிர்க்கலாம்.
1: புகையிலை புழுவை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க, அதுல என்னென்ன பாதிப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: இந்த புகையிலை புழு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இலைய வந்து அதிகமா கடித்து உண்டு சேதப்படுத்தும். அப்ப வந்து ஒரே செடியை வந்து பல புழுக்கள் தாக்கும். ஏன் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னா தாய் அந்து பூச்சி வந்து அந்த இலைகள்ல வந்து அடிப்பரப்புல குவியல் குவியலா கூட்டு முட்டையிடும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இளம் புழுக்கள் வந்து நிறைய அதுல வெளிவர்றதுனால இலைகள்லாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுரண்டி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாக்குதல் வந்து தீவிரமாகறப்ப அந்த முதல் நிலை பருவத்தை

0: இருந்து மூன்றாம் நிலை நான்காம் நிலை புழு பருவங்கள் வந்த உடனே பாத்தீங்கன்னா இலைகள்லாம் ஃபுல்லா ஆடு மாடு மேஞ்சி வச்ச மாதிரி அது ஃபுல்லா சாப்பிட்டது இருக்கும்.
1: சரிங்க மேம், இப்போ நீங்கள் சொன்ன இந்த பூச்சி தாக்குதல்கள் குறிப்பாக சார் உறிஞ்சும் பூச்சியாக இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் சொன்னப்பில் வெட்டுப்புழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மொத்த தாக்குதலை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்னப்பில் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம முயற்சி பண்ணோம். அதாவது உளவியல் தொழில்நுட்பங்களையும் சார் பயன்படுத்தணும், சில சமயம் தேவைன்றப்ப மருந்து தெளிக்கணும், சில சமயம் இயற்கை மருந்து மாதிரி வேப்பெண்ணெய் அடிக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க. இதை தாண்டி விவசாயிகள் குறிப்பாக இந்த ஆமணக்கு செய்கிற விவசாயிகள் பூச்சி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள்.
0: நம்ம இது பயிரிடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மானாவாரியாக போடுறோமா இல்லை இரவையில் பயிரிடுறோமான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சரியான பருவம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சரியான ரகம் தேர்ந்த

0: பருவம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சரியான ரகம் தேர்ந்தெடுத்துதல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரகம் தேர்ந்தெடுத்தோம்னா ஒய்ஆர்சிஹெச் 1, 2, 3, ஒய்டிபி 1 ஆமணக் கிரகங்களை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து கரீஃப் பருவத்தில் நம்ம பயிரிடுறோமா இல்லை ரபி பருவத்தில் பயிரிடுறோமான்னு நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து நம்ம நல்லா ஆழமாக நம்ம உழவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகைகள் வந்து நம்ம ஊடு பயிராகவோ அப்படி இல்லைன்னா தோட்டத்தை சுற்றி வந்து தட்டை பயிரை வந்து பயிரிடுறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து என்ன, பச்சை தத்து பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், இலை பேன், அப்புறம் பூல வரக்கூடிய பூ பேன், சிலந்தி பூச்சி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனோட தோற்றங்கள்லாம் இப்போ நம்ம சொன்னோம், அதனோட அறிகுறிகள் வந்து கவனத்தில் வைத்து அது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி சொன்னது போல தெளித்தோம்னா இந்த ஆமணக்கு பயிரை வந்து பூச்சிகள்ல இருந்து பயிரை காப்பாற்றலாம். அது மாத்திரம் இல்ல, வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு 5 வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புகையிலை புழு அல்லது வெட்டுப்புழுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஏக்கருக்கு இணக்கவர்ச்சி பொறி வந்து 5 வைத்து ஆண் அந்து பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். தேவைப்படும் பொழுது நம்ம வந்து பூச்சிக்கொல்லியினை தெளித்து ஆமணக்கில் வர பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க மேம், இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை அவங்க பெறலாங்க மேம்?
0: மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர் தொடர்பு கொண்டு நீங்க வந்து சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 9894070792.
1: இன்னொரு முறை சொல்லிடுங்க,
0: 9894070792.
1: குறிப்பாக இந்த ஆமணக்க பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன முன்தயாரிப்புகள் செய்கிறதன் மூலமாக இதை தவிர்க்கலாம், வந்ததுன்னா அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்ற தகவலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி.
2: எண்ணெய் வித்து பயிர்களிலேயே குறைந்த பராமரிப்புல சந்தை வாய்ப்பும் வருமானமும் அதிகமுள்ள பயிரா ஆமணக்கு கருதப்படுது. குறைந்த பராமரிப்பா இருந்தாலுமே அந்த பராமரிப்பு முறைகளையும் சரியா செஞ்சாதான் எதிர்பார்த்த லாபத்தை எடுக்க முடியும். அந்த வகையில ஆமணக்கு பயிர்ல கோடை உழவு செய்யணும், அதுவும் ஆழமா செய்யணும். அதே மாதிரி சரியான பருவத்துல சரியான ரகங்களை, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். அதோட முக்கியமா ஆமணக்கு பயிரை என்னென்ன பூச்சி நோய்கள்லாம் தாக்கும் அதை பத்தின விவரங்களையும் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தும் முறைகளையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஆமணக்கு சாகுபடி செஞ்சா ஆமணக்கு பயிர்ல அமோக லாபம் பார்க்கலாம் என இதுவரைக்கும் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு குறித்து பகிர்ந்து கொண்டார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்வது

0: மெலிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும்னு தன்னோட அரசு வேலையை துறந்து கடந்த 8 வருடங்களா இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து மரப்பயிர்களுக்கு நடுவுல பப்பாளிய ஊடுபயிரா நடவு செஞ்சு லட்சங்கள்ல லாபம் எடுத்து சாதிச்சு நிரூபிச்சு காட்டியிருக்காரு மேனாள் வேளாண் துறை விஞ்ஞானியும் முன்னோடி விவசாயியுமான சரவணன் அவர்கள். இவர் இயற்கை முறையில கடலை புண்ணாக்கு போன்ற இடுபொருட்களை கொண்டு மூடாக்கு முறையை பயன்படுத்தி வைரஸ் பூச்சி தொந்தரவு இல்லாம ஊடுபயிரா பப்பாளி சாகுபடி செஞ்சு சாதிச்சிருக்காரு. இவருடைய அனுபவம் இதோ உங்களுக்காக.
1: தென்னை சந்தனம் அதுல பப்பாளி வச்சு ரொம்ப சிறப்பான, அதாவது வைரஸ் இல்லாத பப்பாளி உருவாக்க முடிஞ்சது. ஏன் வந்து இப்போ தரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும்னு நான் விரும்புறேன். விளைச்சல் சார்ந்த அந்த மனப்போக்கிலேயே செய்யறனால அதிகமா விளைவிக்கணும்னு சொல்லிதான் இந்த மண்ணை பால் பண்ணது, உரம் போட்டது, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னே போய் சந்தையில அதிகமா இருக்கு. இப்போ நிறைய விளைவிக்கணும், பக்கத்துல இருக்கிறத விட ஒரு 2 மூட்டை விளைஞ்சாதான் கெத்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது தவறு, அதுதான் பிரச்சனை. விவசாயிகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ப அந்த மைண்ட் செட்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். தரமான பொருளா விளைவிச்சு அதன் மூலமா அதுக்குரிய விலைய பெற்றுக்கிறது, அதுக்குள்ள வருமானத்தை பெற்றுக்கிறது தான் இனி ஃபியூச்சர். நிறைய இந்த மாதிரி விளைச்சல் காட்டு மெஷினரிஸ் ஹெர்பிசைட்ஸ் இந்த மாதிரி களைக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணில் இருக்கும் மண்ணில் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சது, இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய இருக்கு. மண் பிரச்சனை மட்டும் இல்லாம உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நோய்களுமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான கெமிக்கல் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்றது. உணவுல மட்டும் இல்லாம உலகம் காலநிலையே மாறுற அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகாகிற அளவுக்கு நல்ல போயிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய நெல் வயல் இருந்துன்னா அதுல இருந்து மீத்தேன் போகும். மீத்தேன் வாயு நெல் வயல் இருந்து போகும்போது வழக்கமா போற கார்பன் டை ஆக்சைடோட 30 மடங்கு அதிகமா வளிமண்டலத்தை சூடாக்கிடும். அப்போ நிறைய நெல் போறதுனால பிரச்சனை தான், தண்ணி தேங்கி நிக்கிற, விளைச்சலும் அதிகம், அதுக்கு விலையும் குறைவு, சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு கேடு. இப்ப மினிமம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, ஆவரேஜா குறைஞ்சபட்ச வெப்பநிலை 3 டிகிரி அதிகமாயிருக்கு இந்தியாவிலேயே. நாக்பூர்ல ரெக்கார்ட் பண்ண டேட்டாவில் 29-32 மேல வந்துருச்சு. அதனுடைய தாக்கங்களை நாம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையிலே ஒரு மாற்றம் வரணும். விவசாயிகள் அதிகமா விளைவிச்சா அரசாங்கத்துக்கோ வேளாண் துறைக்கோ விஞ்ஞானிகளுக்கோ தொழிலாளிகளுக்கோ வர்த்தகர்களுக்கோ பொதுமக்களுக்கோ நல்லது. ஆனா தரமானது குறைஞ்ச அளவில் விளைவிச்சா தான் விலை அதிகமாக கிடைக்கும், அப்போதான் மற்றவங்கள்லாம் விவசாயிகளை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலை வந்து விவசாயிகளாக ஒரு வியாபாரி வாங்கிக்க மாட்டாரா, விட குறைவாக இருந்தால் தான் விலை அதிகமாகும். இது இப்போ முதல்ல உள்ள முறை. இப்போ இந்த தரத்தை நோக்கின விவசாயம்னா, இப்போ அந்த மண் கரிமம் வேணும் இல்லைங்களா, இதில் மண் கரிமம் கூடாது, இதில் களை வராமல் இருக்கு, கூலி செலவு குறையும், களை வராமல் இருக்கு. ஆனால் இதனால் மண்ணில் உயிர்களோ மண்ணுக்கு உணவோ கொடுக்க போகிறதில்லை. மண்ணை வந்து பூமி தாயின்னு சொல்லுவோம், ஆனா தாய்னா அதுக்கு 1000000 லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா. அந்த உணவு இந்த பிளாஸ்டிக் ஷீட் தராது. நீங்க குப்பை போடுறன்னு சொல்றீங்க, அந்த குப்பை வந்து மண்ணுக்கு ஒரு பொறியியல் மாதிரி தான். சூழலியல் வேளாண்மை அப்படிங்கிறது நிறைய ஒவ்வொன்றும் ஒரு கருத்து, அது காலத்துக்கேற்ற மாதிரி வர்றதுதான். மண்ணில் உயிர்கள் வாழ்றதுக்கான சூழலை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அங்க அங்க கரிமம் கூடியிருது விரைவா. இந்த பப்பாளியில ரெட் லேடியில இந்த வைரஸ் பிரச்சனை, மீலி பக்னங்கிற வெள்ளைப்பூச்சி மாவுப்பூச்சி பிரச்சனை, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த பல பயிர் சாகுபடி பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு. இந்த மூடாக்கு போடுறதும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மண்ணோட மைக்ரோ கிளைமேட்டுங்கிற தட்பவெப்பநிலையை மாத்திருது. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படையாக 4 விஷயங்கள் தேவை. சுவாசத்துக்கு காற்று, உணவு தேவை, நீர் தேவை, உறைவிடம் தேவை. நம்ம விவசாய முறையில் அந்த உறைவிடம் இல்லை. இந்த கட்டு மூடாக்குங்கிற அந்த முறையில் அந்த உறைவிடத்தை தர்றோம். அப்போ வந்து அந்த உறைவிடத்தை தரும்போது அங்கே ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் வந்து 100 மடங்குக்கு பக்கமாக அதிகமாகி பெரிய அளவில் காரியம் செஞ்சு டிராக்டர் உழுக வேண்டியது இந்த கரையானே உழுதுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரிம அளவு வந்து 0.08, 0.6 2.4, 1.5, 3% வரைக்கும் 9 மாதத்தில் என்னோட

0: ஓன் ஃபார்ம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த அங்க கரிமம் கூடுதல் ஆக்குறதுங்கிறது வந்து வழக்கமா ஏன் ஆகலைன்னா அதுக்கு மாறின வேற முறையில கொண்டாந்தா தான் ஆகும். அப்படி பண்ணதுல இந்த அங்கக கரிமம் மட்டும் கூடல, அந்த பப்பாளியில நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள ஃபீனால்ங்கிற காம்பவுண்டும் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த படைப்புலேயே மண்ணில் கரிமம் அதிகமாக இருந்தால் அந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குங்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எளிதாக கூட்ட முடியும் இந்த கட்டு மூடாக்குங்கிற முறையில். அப்போது மண் வந்து இவ்வளவு சாப்பாடு தரும்போது அதுக்கு நீங்க சாப்பாடு தர்றதுக்கு ஒரு ஏரியாவே ஒதுக்கணும். அதில் விளைவிச்சு அதில் வருமானம் பார்க்கறத விட்டுட்டு இப்படி பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க 10 ஏக்கர்லயும் நெல் போடுறதுக்கு பதிலா 10 ஏக்கர்லயும் நீங்க பப்பாளி போடுறதுக்கு பதிலா 30% வந்து இந்த மண்ணுக்கு கம்பு நேப்பியர் கிராஸ் லைவ் மல்ச் அந்த மாதிரி பயிர்களை போட்டு அதை கட்டு கட்டா கட்டி அடுக்கணும். இது வந்து கிரீன் மென்யூரை விட பெட்டரான ரிசல்ட். குயிக்கா வந்து அங்கக கரிமத்தை மண்ணுல கூட்டுறதுக்கு பேரளவுல உதவியா இருக்கு. இந்த கட்டு மூடாக்கு போடும் போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா மண்ணுல உயிரினங்கள் இருக்கு. இந்த உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி வெயில்ல இருக்காது. அதுக்கு வந்து ஒரு 9 மாசத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்ப கரையான் எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமா உருவாகிடும். அந்த கட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். அது உழுகுறது என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தோட்டத்தில் டெர்மைட்ஸ் ஆர் மை டிராக்டர்ஸ் அப்படிதான் இருக்கு. உழுது அப்படியே உங்களுக்கு இந்த மக்க கீழே கொண்டு போய் சேர்த்துரும், கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டாந்து புது புதுப்பா சேர்த்துரும். மழை பெஞ்சாலும் அந்த உருவான கட்டமைப்பு குலையாம அப்படியே நிற்கும். அதுதான் இந்த மூடாக்கோட மகத்துவம். இதே நீங்கள் டிராக்டரில் உழவு ஓட்டினீங்க, ரொட்டாவேட்டர் ஓட்டினீங்கன்னா அடுத்து நான் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடும், கரைஞ்சிடும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் நிற்காது. மண்ணுக்கு ஸ்ட்ரக்சருங்கிறது மிக முக்கியம். அதை உருவாக்கி தருது ஒரு நல்ல மண். அப்படின்னா 25% காற்று, 25% நீர், 45% கனிமம், அது கூட 5% அங்கக கரிமம் வேணும். அதை இது 9 மாசத்தில் இது 3% கொண்டு வர முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து உயிரினங்கள் ஒரு 10%, அந்த 5% உயிரினங்கள்லையும் கார்பன் ஸ்டோர் ஆகுது. ஒரு 100 கணக்கில் எறும்பு கரையான் உருவாகும் போது மண்ணில் மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள அந்த கரிமம் வந்து இந்த உயிரினங்களில் சேவ் ஆகிறதுனால வளிமண்டலத்தில் கரிமம் குறைஞ்சு இந்த தட்பவெப்பநிலை மாற்றத்துக்கான அந்த பிரச்சனையை குறைக்குது. அதிகமாக நாம் எல்லாரும் வெஹிக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறத இந்த உயிரினங்களில் சாலிடாக தக்க வச்சு இதை அதிகப்படுத்துறது மூலமாக அந்த பிரச்சனையை நாம் குறைக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனாக இருக்க முடியும், சிட்டிசனாக, ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த வகையில். இல்லைனா இந்த மாதிரி நிறையா மண் அரிமானம் 1 ஹெக்டேருக்கு 17 டன்னுக்கு பக்கமாக ஒவ்வொரு வருஷம் வீணாயிட்டு இருக்கு. 1000 வருஷம் எடுத்து உருவாகிற மண் வந்து ஒரே வருஷத்தில் அப்படி வீணாகுது. இது கொஞ்சம் ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நடைமுறைக்கு மாறா இதை பண்ணுனா தான் எக்கனாமிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் உணவு தர ரீதியாகவும் ஒரு அற்புதமான தீர்வாக இது இருக்கு. சாயில் கெமிஸ்ட்ரி அதுக்கும் பழத்தோட நியூட்ரிஷன் கெமிஸ்ட்ரிக்கும் பெரிய கார்லேஷன் இருக்கு. மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி டேஸ்ட் எல்லாம் உருவாகிற காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் படைப்பு படைச்சிருக்கு. மண்ணுக்கு சாப்பாடு போடாம நீங்க சாப்பிடுற சாப்பாடு அது சக்கையா தான் இருக்கு. அந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் முறையில இந்த மண்ணுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா வருமானம் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: இதுவரைக்கும் தரம் சார்ந்த விவசாயத்தை பத்தியும் காட்டு மூடாக்கோட பயன்களை பத்தியும் அதோட முக்கியமா உயிர்கள் மூலம் விவசாயம் நடக்குது அப்படிங்கறத தன்னோட அனுபவத்தில இருந்து பகிர்ந்துகிட்டாரு மேனாள் வேளாண் துறை விஞ்ஞானியும் முன்னோடி விவசாயியுமான சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
2: கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினைப்பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் 1ம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10

0: ஏழாம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். தற்போது கத்தரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக பழங்களில் நுனிப்பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நேரத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசிவும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுகாமேசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும்பசை கலந்து தெளிக்கலாம். தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடன் மேலும் இளம் இலைகள் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு 1 லிட்டர் தண்ணீருக்கு 90 கிராம் ட்ரைசோடியம் பாஸ்பேட் கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர்த்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடுவிற்கு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ருமேனியாவின் புக்கரெஸ்ட் நகரை சென்றடைந்தார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக ருமேனியாவின் அதிபர் நிகுசோர் டானுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் இவ்விவகாரத்தில் அரசு மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் விவாதத்தின் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கதென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிவது உள்ளிட்ட விவகாரங்களில் மாணாக்கர் கொண்டுள்ள கவலைகள் குறித்து அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகளால் மாணாக்கர் தங்கள் உயர்கல்வி திட்டங்களை தடங்கலின்றி தொடர வழிகோலியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார்.

செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர் தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்பதாக குறை கூறினார். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் இதனை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாமை சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோரப் பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்புக் குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வடசேரி மற்றும் அரங்கல்துர்க்கம் ஊராட்சி பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் 209 பயனாளிகளுக்கு 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 4 இடங்களில் இம்முகாம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையிலான ஆடவர் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் தேர்வு வரும் 26ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோர் இதில் பங்கேற்கலாம். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. 10 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா நேரடியாக மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டோர் விலகியதையடுத்து நேரடியாக லவ்லினா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹராரேயில் நடைபெற்ற முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வேயை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 13.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு அமைதி இருக்கு, ஒவ்வொரு அமைதிக்கும் ஒரு இசையும் இருக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்ச இசைய தேர்ந்தெடுத்து இந்த இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில 80-90களில் வெளிவந்த உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 102 1 204 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: 8:10 கேட்ட நினைச்சிருக்கிறீங்க. இரவு இசை இனிமை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதாவது திருச்சி தாஜா பற்றி ரசித்து பேசுறேம்மா.
0: அதாவது சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து கன்னி பருவத்திலே, அதுல வந்து அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ள என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அந்த படம்
0: கொடுத்துடலாங்கய்யா. ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன். நேயர்கள் இதுவரை கேட்டது பார்லிமெண்ட் ரிவ்யூ.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் நலை வரிசைகள்ல கீழடைஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: வணக்கம், இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சொல்லுங்க ஐயா.
2: கிழக்கு சேமிலிருந்து தாய்மானம் பாடல்கள்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் ஏதோ காத்துட்டே இருக்குங்கய்யா, கேட்கலாம். நன்றிங்கய்யா இனிப்பில் வந்ததுக்கு.
2: ஓகே.

0: 8:37:32 கடந்து இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமையோடு தான் உங்களோட விருப்ப பாடல்கள், அதாவது 80-90களில் உள்ள விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1 இது அறிமுக நேர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேர்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்ங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
1: தனபால் ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சாலகலாவில் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவாய மேற்காலே அந்த பாட்டு வேணுங்க.
1: ஓகேங்க, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம்.
1: வணக்கம் வணக்கம்மா, இனிப்பில் வந்துட்டீங்க.

0: வணக்கம்மா, இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் அம்மா, இனிப்பில் வந்துட்டீங்க.
1: அதாவது இனிப்பு கிடைச்ச சந்தோஷத்தில் ஒருவேளை எங்கிட்ட நடந்து போயிட்டாங்களா?
0: பாட்டை கேட்டுட்டே ஓடிட்டாங்க போல.
1: வந்துட்டாங்க.
0: வணக்கம்மா.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாவட்டம் நல்லூர்லேருந்து வீரமணி பேசுகிறேன் மேம்.
0: வீரமணி அம்மா, என்னாச்சு இவ்வளோ நேரமாக சத்தத்தையே காணோம்? நாங்கள் கூட போயிட்டீங்கன்னு நினச்சோம்.
2: என்ன
0: பாடல்மா உங்களுக்கு வேணும்? சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் இது ஒலிக்க காத்திருக்குமா. இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா.
2: தேங்க்யூ மேம்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிறாரு தனியர். வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். நல்லா கேக்குதுங்களா?
1: ஆ கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
2: அபூர்வ சகோதரர்ல இருந்து
1: ஐயா உங்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: இருங்குளூர் ராஜா மேடம்.
1: இருங்குளத்துல இருந்து ராஜா, சொல்லுங்கய்யா.
2: அந்த அபூர்வ சகோதரர்ல இருந்து இந்த ராஜா கையை வச்சா ராங்கா போனதில் என்ற பாட்டு கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பாங்கய்யா, போட்டுடலாங்கய்யா. உங்களுக்கான பாடல் இது ஒலிக்க காத்திருக்கு. நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
3: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
4: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
3: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு.
4: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
4: தேர்வு வச்ச ஆத்தாவ பரப்பேனா?
3: பம்பு பண்ணுன பொண்ணு போடுவேன்.
4: நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
4: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டாடே அது ராங்கா போடு மாட்டேன். நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே.
4: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: 8:55 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையோடு
1: நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாருங்கிறதுன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுகிறேன் மேடம்.
1: வைத்தியநாதன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: சேரன் பாண்டியன் படத்தில் காதல் கடிதம் வரைந்தேன்.
1: ஓகே, கொடுத்துடலாம். நன்றி
2: மேடம்.
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: சரிங்க மேடம்.

நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். 9384601 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புங்க.

அமைதியான இந்த இரவு நேரத்தில் மனதிற்கு இதமான பாடல்களோடு உங்களோடு இணைகிறது இனியராகும். நாள் முழுவதும் ஓடியாடி களைத்திருப்பீர்கள். இப்போது அந்த அலைச்சல்களை எல்லாம் ஒருடிமிடம் நிறுத்திவிட்டு இசையோடு உங்களை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.

இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:25 நிமிடங்களை கடந்து நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் நடைபெறவிருக்கிறது. அமைப்பு கே காளிமுத்து அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெச்சுடன். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எம்டி ராமநாதன் பாட்டு, வி தட்சிணாமூர்த்தி வயலின், டிவி கோபாலகிருஷ்ணன் மிருதங்கம்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.
2: அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
3: எழுந்துடுறா, எழுந்துடுறா ரவீந்தா. முத முதல்ல இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற, நல்லபடியா போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா.
2: ஓகேப்பா.
4: அடடே, சப் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஒரு சல்யூட்.
2: பாருண்ணா, போதும்ண்ணா போதும். ஏன் இப்படி?
4: டேய், இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டுறப்போ.
2: தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனா ஒண்ணு, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதான உண்மை.
4: உன்னோட ஹார்ட் ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்திருக்காரு விந்தா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
5: என்ன, அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாத்தலான்னு கிளம்பிட்டீங்களா?
2: கண்ணண்ணா, நான் இன்னைக்கு எஸ்ஐ வேலையில ஜாயின் பண்ண போறேன், என்ன விஷ் பண்ணுங்கண்ணா.
5: ஆல் தி பெஸ்ட் எஸ்ஐ, ஆல் தி பெஸ்ட். நாடு இப்ப இருக்கிற நிலைமையில நீதி நியாயம்னு சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி வெறப்பா நிக்காத, நாணல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்பதான் பொழைக்க முடியும். என்ன, சரியா?
4: டேய், சும்மாயிரா கண்ணா. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் பிசினஸ் பண்ணல, வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்னும் தேவையில்லடா. அத உன்னோடயே ஓன் கூடவே வச்சுக்கோ.
5: ஓ, வக்கீல் சாரா, இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
4: டேய்,
5: சாரி அண்ணா, சாரி.
3: சரி சரி, நேரமாது, எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புங்க.
6: அரவிந்தா
3: ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
3: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனைய கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
2: ஓகேப்பா.
3: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
3: அரவிந்தா, தா ஐயா.
2: அப்பா,
3: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
2: அப்படியே செய்யறப்பா.
3: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும்

0: என்னாலும் இப்படி இருக்கோம்.
1: அப்பா அப்பா போயிட்டு வரப்பா.
0: சரிப்பா சரிப்பா போயிட்டு வாப்பா.
2: எனக்கும் கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
0: சரி பாலு, சரி சரி சரி. அப்பா கண்ணா நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
3: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன்.
0: டேய் கண்ணா இருடா, சொல்றேன்ல.
3: இல்லப்பா நேரா ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன்.
0: நில்லுடா டேய். போயிட்டானா, என்னன்னு கேட்காம அவன் பாட்டில போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பதான் திருந்த போறான்னு தெரியலையே.
4: யோ 408, வர வர போலீஸ் வேலை பாக்குறோமா இல்ல சமூக சேவை பண்றோமான்னு தெரியலையே. ஐயா
5: என்னவே 203 ரொம்ப அழுத்துக்கிறீரு. அவர் வந்ததுல இருந்து ஊரும் அமைதியாயிருச்சு, ஊர் மக்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, என்னவே சொல்றீரு.
4: அது என்னவோ உண்மைதான்.
5: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல.
4: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
5: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
4: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
5: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் நம்ம வேலையே.
4: கோயில்ல
1: தேரோட்டம் வர வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. அதிகமான அளவுல மக்கள் கூடுவாங்க, எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாம நம்ம போலீஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், புரியுதா?
4: எஸ் சார்.
1: அது மட்டும் இல்லையா, ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு மேல நடக்கிற தேர் திருவிழா, 450 ரன் எடையுள்ள பெரிய தேர, எந்த மெஷினும் இல்லாம முழுக்க முழுக்க மனுஷங்களாலேயே இழுக்கப்படுற தேரு.
4: அடிங்கப்பா, நம்ம தேருக்கு இவ்வளவு சிறப்பா?
1: ஆமாயா, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால நாம வர்ற மக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் கொடுக்கறது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குழந்தைகள் பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நம்ம சர்வீஸ மக்களுக்கு செய்ய தயாரா இருக்கணும். வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி பந்தல் அமைச்சு தண்ணி கொடுக்கற வேலையை நீங்க தான் பொறுப்பா செய்யணும், புரிஞ்சுதா?
4: எஸ் சார், எஸ் சார்.
1: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல சட்ட விரோதமா கடத்தல் தொழில் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது செய்யறது யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செய்யறாங்க, இதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு குற்றவாளியை நம்ம கையும் களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
4: ஓகே சார்.
1: இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓகே
4: ஓகே
1: ஓகே
4: சார்.
1: சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.
4: எஸ் சார்,
1: எஸ் சார்.
3: அப்பா கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
0: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு, என் காதுக்கு பல கெட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா, இது நல்லதுக்கு இல்ல. இதுதான் சொல்லணும் சொல்லணும் சொல்லிட்டு இருந்தேன்.
3: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணுன தப்ப விட நான் ஒண்ணும் பெருசா பண்ணலையே.
0: என்னடா என்ன தப்பு நான் கேக்குற, சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே, அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாளா சரியில்லை, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
0: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இது எல்லாத்தையும் குளித்து ஒண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா வேண்டாண்டா, இந்த தொழில் வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
3: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு? அப்பா, கள்ளக்கடத்தலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
0: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதையா, என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
1: கான்ஸ்டபிள்ஸ்?
4: எஸ் சார்.
1: அந்த கடத்தல் பெறுவர்கள் பத்தி ஏதாவது தகவல்?

0: தெரிஞ்சதா?
1: இது வரைக்கும் ஒன்னும் தெரியலங்க சார்.
2: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லட ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
1: ஆமா சார்.
0: அப்படியா? சரி, 203.
2: எஸ் சார்.
0: நீங்க போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேல ஒரு ஃபைல் ஒன்னு வச்சிருக்கேன், அத அப்பா கிட்ட கேட்டு சீக்கிரமா ஆயிட்டு வாங்க.
2: சரிங்க.
0: அதுலதான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராபிக் ரூட்ஸ், மற்ற எல்லா விவரங்களும் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வரப்ப எடுத்து வர மறந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
2: ஓகே சார். பப்பா, என்ன புழுக்கம், என்ன புழுக்கம். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிடு சிடு சிடுன்னு அடிக்குது. அப்பாட. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அப்பா, பாட்டு பாடிட முடியாது. சீக்கிரம் போய் ஃபைல எடுத்துட்டு வரணும், இல்லன்னா இதுக்கு நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சரி, சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
1: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
3: கண்ணா, இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பண நடமாட்டம் அதிகமா இருக்கிறத நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
4: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான்.
3: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸ்.
4: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இத புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
2: என்ன எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி சரி, உள்ள போகாம வெளியே ஓரமா நின்னு என்ன நடக்குன்னு பாப்போம்.
3: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணன் ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன். என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.
4: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வர்றேன்.
3: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ உன் பாட்டுல கேங்க போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழில நீ செஞ்ச நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
2: என்னையாது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி, எட்டி பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாரமா பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.
4: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சுதானே கொடுக்க போறீங்க? யாரு வேண்டான்னு சொன்னா வழிய விடுங்க. உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்.
3: என்னைய மிரட்டுறியா?
4: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம். இதோட விளைவு என்னங்கறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
3: போடா போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன்.
4: போறேன். இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
2: அடேங்க அப்பா, என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம். நல்ல வேலைப்பா, நாம அவர் கண்ணுல படல.
5: கடவுளே, நான் என்ன அவ்வளவு கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
4: ஐயா, ஐயா, வீட்டுல யாரு இருக்கா?
3: யாருப்பா அது வெளியில? என்ன வேணும்?
4: ஐயா, நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
3: நல்லா இருக்கியா?
4: நல்லா இருக்க ஐயா, நல்லா இருக்கேன்.
3: அப்ப வந்துட்டியா?
4: இல்ல இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன் ஐயா. ஏன் கேக்குறீங்க?
3: ஒண்ணுல ஒண்ணுல, சும்மாதான். ஆமா, என்ன விஷயம், எதுக்கா வந்திருக்க?
4: எஸ்ஐ சார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைல வச்சிட்டு வந்துட்டாங்க, அத வாங்கிட்டு வர சொன்னாங்க, வீட்டு சமாச்சாரம் வெளியே தெரியக்கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
3: இந்தாப்பா, நீ கேட்ட ஃபைல் கொண்டு போய் கொடுத்துரு.
4: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
3: சரிப்பா, போயிட்டு வா.
4: சார், இந்தாக்க சார், நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைல வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
0: ஓ, வெரி நைஸ். 408-203
4: சார்.
1: எஸ் சார்.
0: நீங்க ரெண்டு பேர் மட்டும் என் கூட வாங்க, நம்ம நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
4: ஓகே சார்.
0: 203
4: சார்,
0: போய் ஜீப் ரெடி பண்ணுங்க.
4: ஓகே சார்.
1: ஜீப் ரெடி சார்.
0: சரி நம்ம கிளம்பலாம்.

0: சார்,
1: என்ன டோனட் தெரியும் சொல்லுங்க.
0: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
1: சரி சரி சரி,
0: மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம இருக்காங்க, எல்லாமே உங்களாலதான் சார்.
1: நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க டோனட் திரி. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனாலதான் என்னால இல்ல நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சது.
0: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகள்ல உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும் உணர வச்சிட்டீங்க சார்.
1: நோ நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும். டோனாத்திரி, முதல்ல ரோட்டை பார்த்து சிப்பு ஓட்டுங்க.
0: ஆமாங்க.

0: போதுட்டோம் நாத்திரி, முதல்ல ரோட்டை பார்த்து ஜிப் போட்டுங்க. நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பர்ல வந்துடும்.
1: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா செல்வம்.
1: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
2: ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல செல்வம்.
1: ஒன்னும் இல்லன்னா சரி. ஆமா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேனே புது பிசினஸ், அதை பத்தி யோசிச்சியா?
2: அது ஒன்னும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
1: என்னது வேண்டாமா? டேய், அங்க வாங்கி இங்க கை மாத்திர வேலைடா, ஒண்ணுக்கு நாலு மடங்கா லாபம், ஏன்டா வேணான்ற?
2: இல்லடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமா இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழில ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிசினஸே நல்ல லாபத்துலதான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி தினம் தினம் பயந்து சாகுற அந்த தொழில் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன்டா.
1: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தான்டா இருக்கும். கையில கத்த கத்தையா நோட்டை எண்ணி பார்க்கும் போதுதான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது ஒன்ன விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்பதானடா முத முதல்ல இந்த தொழில நுழைய போற, அதான் உனக்கு பயமா இருக்கு, பயப்படாதடா.
2: இல்லடா, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன கடுமையா திட்டாரு, நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபம் ஆயிட்டாரு. அவரு சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் செல்வம். அவரு சொல்றதுதான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசா இந்த தொழில ஈடுபடுவானேன்னு நினைச்சு பார்த்தேன்.
1: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
2: இல்லடா, இதுல இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருதே. அந்த தொழில இறங்கி ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வை, அப்ப எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
1: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்க அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்.
2: என்னடா சொல்ல வர்ற?
1: நாம ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறோம், கத்திய காட்டி உங்க அப்பாவை மிரட்டுறோம். இனி இந்த கடத்தல் தொழில் பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினா உங்களையும் உங்க மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா இத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. எப்படி என் ஐடியா?
2: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
1: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா உங்க அப்பாவை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வை, உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறந்துரும். ஜாக்கிரத, உங்க வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
3: என்ன
0: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல, போடுங்க. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா அண்ணா, பாலனா கண்ணா, அப்பா அப்பா 2 3 4 8
3: நாடித்துடிப்பு இல்ல, நான் செக் பண்ணி பாத்துட்டேன். அழாதீங்க சார்.
0: அப்பா
3: சார், சார் எந்திரிங்க சார்.
4: என்ன சொல்றீங்க? இந்த ரூம் ஓரம் ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க ஐயா.
0: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா அண்ணா அண்ணா, நீங்களா அது அண்ணா? என்னன்னா கையெல்லாம் ஒரே ரத்தம், சட்டையெல்லாம் ஒரு ரத்தக்கரை, ஆனா என்ன

0: நடந்துச்சு. ஆனா என்னென்ன நடந்துச்சு அண்ணா, கொஞ்சம் வாயத்திறந்து சொல்லுங்க அண்ணா.
1: அவர் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் பார்த்தாலே தெரியுத அவர் என்ன செஞ்சாரு, இங்க என்ன நடந்ததுன்னு.
0: என்ன சொல்றீங்க அண்ணா? அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா பிளீஸ்ண்ணா. அண்ணா
1: சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
0: என்ன பேசுறீங்க?
1: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும்.
2: அரவிந்தா, அரவிந்தா, இங்க என்னடா நடக்குது? போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது. ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம். அப்பா அரவிந்தா, அப்பாவை கொண்டது யாருடா? யாரா கொண்டு இருப்பாங்க? ஐயோ அப்பா, அப்பா
1: பாரு சார், வேற யாரு? உங்க தம்பி கண்ணன் தான்.
2: என்ன கண்ணனா?
1: ஆமா
2: கண்ணா. நீ யாடா? நீ யாடா அந்த காரியத்தை பண்ணு?
3: ஆமா ஆமாண்ணா, நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன், நான் தான் அப்பாவை கொலை பண்ணேன். என்ன உடனே கைது செய்ய அரவிந்தா, கைது செய்.
0: அண்ணா என்ன அது, உண்மையா என்ன சொல்றீங்க?
1: இன்ன என்ன, நான் சொல்லல, இவர் தான் கொண்டு இருப்பாருன்னு.
0: துணாத்திரி, அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
1: ஐயா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஃபைல வாங்கிட்டு வர்றதுக்கா வந்தேன்ல.
0: ஆமா.
1: அப்போ உங்க அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
2: அப்புறம் கான்ஸ்டபிள்,
1: உங்க அப்பா கண்ணன் சார திட்ட பதிலுக்கு கண்ணன் சார் உங்க அப்பாவை மிரட்ட.
0: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
1: சண்டை பெருசாயி உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சுட்டாருங்க.
0: அப்படியா?
1: ஆமா சார், அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா?
0: என்ன சொன்னாரு?
3: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
1: அப்படின்னு சொன்னாரு.
2: அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
1: பிறகு
3: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க
1: அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பா
3: டேய் என்னையே மிரட்டுறியான்னு
1: கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
3: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
1: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே. ஐயோ பாவம்.
3: அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
0: ஓகே ஓகே அண்ணா, 108
4: எஸ் சார்.
0: நீங்க ஜீப் எடுங்க.
4: ஓகே
0: 203
4: எஸ் சார்.
0: இவர் கையில விளங்க மாட்டி, ஜீப்ல ஏத்துங்க.
4: ஓகே சார்.
0: ஸ்டேஷனுக்கு போய் மத்தவே பேசிக்கலாம், அரெஸ்ட் கிம்.
4: சரிங்கய்யா.
0: 408
4: எஸ் சார்.
0: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க.
4: எஸ் சார்.
0: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
4: எஸ் சார்.
0: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியிருங்க.
4: ஓகே சார்.
0: அண்ணா இப்ப சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு? நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா
3: தம்பி, என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
0: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணாங்கண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
4: எஸ் சார்.
0: உள்ள வாங்க, இவரை செல்ல கொண்டு போய் அடைங்க.
4: எஸ் சார்.
2: என்னப்பா அரவிந்தா?
0: அண்ணா
2: கண்ணன் ஏதாவது சொன்னானா? என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
0: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா. ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சாரு. என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
2: இப்படி பண்ணிட்டானடா, நம்ம குடும்ப மானம், நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
0: கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
4: எஸ் சார்.
0: எங்க இந்த 203 ஆளே காணோம், எங்கயா போயிட்டாரு?
4: இந்த வர்றாரு சார்.
1: இது வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன். கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க.
0: 203 யார் யாது கையில விலங்கோட? அட

0: இது செல்வம்ல நம்ம கண்ணாண்ணனோட ஃப்ரெண்டு.
1: ஆமா செல்வம், நீ இங்க எப்படி?
0: டோனாத்ரி, என்னது இவரே கைது பண்ணிருக்கீங்க? இவர் என்ன செஞ்சாரு?
2: எஸ்ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்ல.
0: அப்புறம்
2: இதோ இந்த திருட்டு பாய செல்வம் தான்.
0: என்னது இவரா கொலை செஞ்சாரு?
1: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்டாச்சே.
2: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன் தான்.
0: டோனாத்ரி, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா?
2: ஐயா, நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமன் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
0: சரி
2: சரி, இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன். இந்த அருகாம்ல அந்த பயா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன். லபக்குன்னு அமைக்கிட்டேன். திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம். கொடுத்தேன் ஒரு கொடை, பாய கதறிக்கிட்டு உண்மையை கக்கிட்டான்ல. நான் தான் உண்மையிலே பண்ணையார் புண்ணிய கொடிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
0: சபாஷ் டோனாத்ரி, சபாஷ். உங்க துப்பறிய மூல சரியா வேலை பார்த்திருக்கு. வெரி குட்.
2: தேங்க்யூ சார்.
0: மிஸ்டர் செல்வம், இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணத்தை சொல்லுங்க.
3: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
0: சரி,
3: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தின. முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணன் பிறகு உங்க அப்பா புண்ணிய கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே. அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்ன பிடிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன். நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண
0: கொலகாரன். நீயா எங்க அப்பாவை கொலை பண்ண? டோனாத்ரி, உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
4: ஓகே சார்.
0: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
4: ஓகே சார்.
5: பாலுண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, மன்னிச்சிருங்க. தம்பி, நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
0: அண்ணா?
5: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணம் ஆயிட்டேன். ஐயோ அப்பா.
1: டே தம்பி, கண்ணா என்னதான்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
2: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
0: 203,
4: எஸ் சார்.
0: 408,
4: எஸ் சார்.
0: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்பீட் வரீங்களா?
2: யோ 408, வெளியே வையா, போ.
0: அண்ணா, இப்ப நாம தான் இருக்கிறோம். இப்பவாது சொல்லுங்க அண்ணா, என்ன நடந்துச்சு?
5: தம்பி, அன்னைக்கு அப்பாவை மிரட்டுனா எல்லாம் சரியாயிடும்னு செல்வம் சொன்ன பேச்ச நம்பி அவன் கூட போனேன்.
0: சரி,
5: ஆனா அங்க போனப்பதான் தெரிஞ்சது செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோட வந்திருந்தது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
0: சரிண்ணா, அது சரி. ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்க சொல்லல?
5: அது அது வந்து
1: அது ஏண்டா தயங்குற, சொல்லு சொல்லுடா.
5: அண்ணா, ஒரு நாள் அப்பாவோட டைரிய நம்ம வீட்டுல நான் பார்த்தேன். அத படிக்கும் போதுதான் தெரிஞ்சது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்துல மரியாதையோட இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பத்தி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இத என்னோட உயிர் நண்பன் நினைச்சு செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துகிட்டேன். இதையே காரணமா வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னா உங்க அப்பா பத்தின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காத்துல பறந்துரும். ஜாக்கிரத, மரியாதையா கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்ன மிரட்டினான்னா, நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா, இதுதான்

0: நடந்துச்சு.
1: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மைய என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்தனும் சின்ன பசங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லல. கண்ணா இப்ப பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போறத நல்லதா நினைப்போம்.
2: கண்ணா, உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்க தயாரா இருந்தீங்கிறத நினைக்கும் போது என் மனசுல நீங்க உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டீங்கன்னா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலே அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாருண்ணா, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
3: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, ஜோல்னா ஜவஹர், நெல்லை நானா என்ற கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸுடன். நேரம் 10:45 கடந்து அரங்கிசை கேட்கலாம். அரங்கிசையில் இன்று எம்டி ராமநாதன் பாட்டு, பி தட்சிணாமூர்த்தி வயலின், டிவி கோபாலகிருஷ்ணன் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக நவராக மாளிகை என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது ராகவர்ணம் ஆதிதாளம்.

10:18 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் அரங்கிசையில். அரங்கிசையில் அடுத்ததாக ஸ்ரீ மகா கணபதி என துவங்கும் தீட்சிதர் கிருதி, கௌளை ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10:33. அரங்கிசையில் நிறைவாக ஏமனினே என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை முகாரி ராகம் ஆதிதாளம்.

நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் இதுவரை எம்டி ராமநாதன் பாட்டு, பி தட்சிணாமூர்த்தி வயலின், டி வி கோபாலகிருஷ்ணன் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.